நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆசுவின மாதம் 5ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 10ஆம் நாள். 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

ஒருவனுடைய பெருஞ்சிறப்பா மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.

0: ஒருவனுடைய பெருஞ்சிறப்பா மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி

தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு. இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என். பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், உங்கள் கவனத்திற்கு பகுதியில் உலக சுற்றுலா தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 8 மணிக்கு உலக ஆறுகள் தினம் உரை வழங்குபவர் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள், திரைகானம் இவை அனைத்தும் புத்தம் பொது காலையில். காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்யாணி லக்ஷ்மி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து முச்சத்து சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரதிய பாஷா புஸ்தக், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 கனிந்த வாழ்வில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், 2:15 திரைகானம், 2:40 இசைப்பயிற்சி, கற்பக மனோகரா ராகம் மலையமாருதம் கண்டஜாப்பு தாளம், பாபநாசம் சிவன் பாடலை கற்றுத்தருகிறார் ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவிகள் மீரா சங்கரன் ஆர் திவ்யா. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு சுவரை தேடும் சித்திரங்கள் வானொலி நாடகம், நடித்திருப்பவர்கள் கே ஐயம்மாள், பி சுமித்ரா தேவி, மரிய சேவியார் தோடியஸ், எல் சீதாபாரதி, பி உஷா, ஐ பிரான்சிஸ் செல்வசந்தியா, ஏ மேரா ராணி, இ கணேசன், பி டி ஜோதிபாசு, ஜி சங்கீதா, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர், எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி அவர்கள், அமைப்பு கே காளிமுத்து, அமைப்பில் உதவி பி உஷா. மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், இதில் மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் புனித மரியன்னை லூகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றலில் விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டு ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரை கானம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் ஆப்பிரிக்க பெருணத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந மௌலிதரன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள், இரவு 8:35 9:15 திரைகானம் கேட்கலாம், 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் எஸ் சுப்ரதீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை, இவை அனைத்தும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:05 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 9:30 மதி முதல் மாலை 4:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிலவரம் அவ்வப்போதைய நிலவரம் ஒரு மணிக்கொரு முறை ஒலிபரப்பாகும். மாலை 6:30 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:00 திரைகானும், 2:00 ரெயின்போ மெலோடிஸ், 3:02 திரைகானும், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் தத்தை மஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த கே மாசிலாமணி அவர்களுடன் நெல் சாகுபடியில் மகசூலை பெருக்குவதற்கான வழிகள் குறித்த நேர்முகம். 7:35 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:35 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரீவைண்ட், 11:00 அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆத்சவேரே, 8:30 திரைகானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலரில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம் ஒலிக்கும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜர் சமாஸ்கார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்க இசையில் ஆர் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை, 6:10 விசிலேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, 7:50 செய்தி கதமம், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய அறிவியல் ஏடு ரேடியோ ஸ்கோப். இந்நிகழ்ச்சிகள் யாவும் எஃப்எம் கோல்டில். நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in his monthly radio program Mann Ki Baat on Akashvani at 11 a.m. today. It will be the 138th episode. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The Election Commission has reiterated that the decision of the Special Intensive Revision SIR of electoral rolls issued for all the states and UTs was taken unanimously. Addressing a press conference in New Delhi, Director General Media Ashish Goyal said that a meeting of the commission was held yesterday where Chief Election Commissioner Gyanesh Kumar and Election Commissioners Dr. Sukhbir Singh Sandhu and Vivek Joshi were present. He said the order for the SIR issued on 24th of June last year for all the states and UTs starting with Bihar was issued with the unanimous approval of the commission. The Election Commission has said that booth-level officers, BLOs, will visit the homes of individuals who have been issued notices during the ongoing Special Intensive Revision SIR to

0: collect the required documents. The BLOs will subsequently upload the documents on the ECI Net platform. The Commission clarified that such persons will not be called for hearing by the Electoral Registration Officer. India has called upon all parties to exercise restraint, de-escalate tensions, ensure protection of civilians and uninterrupted flow of energy and commerce during ongoing conflicts. Addressing the UN General Assembly in New York last night, External Affairs Minister S. Jaishankar pointed out that the repercussions of wars are experienced far outside the borders of directly engaged nations.
1: We remain deeply concerned over continuing hostilities. The targeting of commercial shipping and seafarers transiting international waterways is simply unacceptable. India calls upon all parties to exercise restraint, de-escalate tensions, ensure protection of civilians and uninterrupted flow of energy and commerce.
0: He said, hostilities continue to destabilize global security, threatening progress and slowing development far beyond their immediate regions. Dr. Jaishankar said, India is prepared to do everything possible to help improve the situation, particularly in the areas of food and energy security. Dr. Jaishankar said that India will exercise its right to defend itself against terrorism. He called state-sponsored terrorism with a cross-border purpose a direct challenge to the global order. External Affairs Minister said governments engaged in such practices must be held accountable and the financing of terrorism must be exposed and countered. The Finance Ministry has said that all public sector banks and regional rural banks will remain open today for the convenience of customers. The Ministry said that this step has been taken in view of the proposed three-day nationwide bank strike called by the United Forum of Bank Unions from 28th to 30th of this month, coinciding with the preceding weekend holidays of 26th and 27th of September. The Chardham Yatra in Uttarakhand has been suspended today in view of adverse weather conditions. Disaster Management Secretary Vinod Kumar Suman said the decision has been taken in the interest of pilgrims' safety. In men's cricket, first one-day international of the three-match series between India and West Indies will be played today at the Greenfield International Stadium in Thiruvananthapuram. The match will start at 2 p.m. IST. In badminton, India's ace shuttler PV Sindhu advanced to the women's singles quarterfinals at the Asian Games after defeating Japan's Tomoka Miyazaki 21-9, 21-13 in the round of 16 at the Ichinomiya City Municipal Gymnasium in Ichinomiya. And that is the end of this news bulletin.
2: Neram Kale, 6 mani 10 nimidam.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
4: மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவனது ஆசையே என்றார் புத்தர். மனிதனால் மட்டுமே அறவழியிலும் அறமற்ற வழியிலும் வாழத் தெரியும். அவன் தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை வளர்த்து கொள்கிறான். அதை நோக்கி பயணிக்கவும் செய்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்கிறது சங்கப்பாடல் ஒன்று. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் என்னும் சொல்லாடலும் நம்மிடையே வழக்கில் உள்ளது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்களாக விளங்கினர். அவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினர். எண்ணம் சொல் செயலில் தீயவர்களாக இருந்தனர். அதனால்தான் நல்லவர்களாக இருந்த பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றனர். நம் மனச்சான்று நல்லவையெல்லாம் அறம் என்பதையும் தீயவையெல்லாம் அறமற்றவை என்பதையும் பொதுவாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வெவ்வேறு அறம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்வை சிக்கல் இல்லாமல் கொண்டு செலுத்த நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அறமற்ற செயலையும் நம் மனச்சான்று அறமுள்ள செயலாகவே பார்க்கிறது. இதன் காரணமாகத்தான் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருகின்றன. நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என் மனதறிந்தவரை அறவழியில்தான் செயலாற்ற

0: ஏமாற்றுகின்றேன், எனினும் துன்பப்படுகிறேன் என்று நம்மில் பலர் வருத்தப்படுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினால் இதுதான் நாம் நமது செயலை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சரியான தருணமாகும். மகாபாரதத்தில் தருமரும் பீஷமரும் கூட அறம் என நினைத்து சில அறமற்ற செயல்களை செய்திருக்கலாம். அரசர் செய்வது அறமற்ற செயலாக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு பணிந்து நடப்பது தனது அறம் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். அறம் என்பதற்கு நம் அனைவரின் மனச்சான்றும் ஒரே வடிவத்தை கொடுப்பதுதான் சரி என்றே தோன்றுகிறது. நம் மனச்சான்று தவறான ஒன்றை சரியானது என்று ஒருபோதும் சொல்லாது. மனித சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ தவறிழத்தலை இயல்பாக கொண்டது. இதுதான் நடப்பு இயலும் கூட. இச்சூழலில் இத்தகைய அறக்கொள்கைகளோடு நாம் வாழ்வது சாத்தியமா என்ற கவலையும் தோன்றுகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் நாமே தான் பொறுப்பானவராகிறோம். இதையேதான் வள்ளுவனும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னை சூடும் என்கிறார். இதன் மூலம் வள்ளுவன் யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் ஒருவர் தன் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் என்கிறார். எனவே நல்வழியில் இருந்து நாம் என்றும் விலகாமல் இருக்க நம் செயலை அவ்வப்போது சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தெளிவினை பெற்றவர் யாரையும் வியக்கவோ இகழவோ மாட்டார். தீதும் நன்றும் பிறதரவாரா எனும் கலையின் பூங்குன்றனர் வரிகளையே எந்த நாளும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். மனச்சான்றே நமக்கு கிடைக்கும் நற்சான்றாகும். இதை உணர்ந்து நம் மனச்சான்றின் வழியில் என்றும் நம் வாழ்வை நகர்த்துவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நிறைவுற்றது வழிபாடு. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 10ஆம் நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். இன்று உலக சுற்றுலா தினம். உலக சுற்றுலா தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் நாள் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. சுற்றுலா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது நாடுகளுக்கு இடையே பாலமாக விளங்கும் கலாச்சார பரிமாற்றமாகும். சுற்றுலாவின் சமூக, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பின் விதிகள் 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாளன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதன் நினைவாக 1980ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் 27ஆம் நாள் உலக சுற்றுலா தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பொருளாதார வளர்ச்சி, கலாச்சார பரிமாற்றம், சமூக நல்லிணக்கம் இதன் முக்கியத்துவமாகும். சுற்றுலாத்துறை பல மில்லியன் மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் வருவாயையும் தருகிறது. வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பிற நாட்டு மக்களின் வாழ்க்கை முறை, உணவு மற்றும் பாரம்பரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.

0: உலக மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் வாழ சுற்றுலா உதவுகிறது. அதிகப்படியான சுற்றுலா சில நேரங்களில் இயற்கை வளங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இயற்கையை பாதுகாத்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காத நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவது இன்றைய அவசிய தேவையாகும். உலக சுற்றுலா தினம் என்பது மனிதர்களை இணைப்பதற்கும் உலகின் அழகை புரிந்து கொள்வதற்கும் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாகும். நாமும் பொறுப்பான முறையில் பயணம் செய்து நமது பாரம்பரியத்தை பாதுகாத்து உலகளாவிய ஒற்றுமையை வளர்ப்போம்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: ஆப்பிரிக்க பெருநத்தை, இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வமாக கொண்டது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் இந்த நத்தைன்றது வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இதை எப்படி வந்து மேலாண்மை செஞ்சு வெளியேற்றணும் அப்படின்றது பல இடத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள்: கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்க கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள்: முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டுக் கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு

0: புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டு

0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் நம்பூரு ரயில் நிலையங்களுக்கு இடையே 4 வழி சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலங்கள் மூலம் விபத்தில்லா பயணத்தை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேம்பாலங்கள் கட்டப்படுவதால் லெவல் கிராசிங்குகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதால் எரிபொருளும்

சேமிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சோமண்ணா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணையத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவைகள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் ஆணையர்கள் ஒன்றாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பான நடைமுறைகள் மற்றும் படிவம் 6 தொடர்பாக உச்சநீதிமன்றமே சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்துள்ள போதிலும் அந்த தீர்ப்பையும் ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் தவறாக சித்தரித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும், 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும், இதனால் விவசாயிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட வேண்டிய நிலைமையை தாவேக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக அரசு கடன் சுமையை சந்தித்து வரும் நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து நேற்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மாநில அரசின் கடனுக்காக ஆண்டுக்கு 78,000 கோடி ரூபாய் வட்டிக்காக செலுத்தப்படுகிறது என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்திலேயே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும், பின்னர் ஆட்சி மாற்றத்தால் அந்த பணி நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருந்தாலும், அது அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் தொடர்ச்சிதான் என்றும், புதிய அறிவிப்பு அல்ல என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுள்ள வங்கிகள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கும் மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்ட தொழிலில் நீண்டகாலம் அனுபவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி டி வி ஆனந்த், காரைக்கால் மாவட்ட நீதிபதி கே மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 42 பேரும், இந்திய கடற்படையைச் சேர்ந்த 7 பேரும், இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 பேரும் பயிற்சியை நிறைவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி 24 வாரங்கள் நடைபெற்றது. பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு விமானப்படையின் மேற்கு மண்டல தலைமை அதிகாரி ஏர் மார்ஷல் ஜார்ஜ் தாமஸ் சான்றிதழ்களை வழங்கினார். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனை தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் வரவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பிஜேபி அழைப்பின் பேரில் இலங்கை ஆளுங்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனாவின் உயர்தலைவர்கள் அடங்கிய 5 பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இன்று புதுதில்லி வருகிறார்கள். நாட்டின் முதலாவது தானியங்கி வாகன சோதனை மையம் புதுதில்லியில் திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளை சென்று மீட்டனர். அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்ட நினைவு பொருட்களின் மின்னணு ஏலத்தில் மகாராஷ்டிராவின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை

0: சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு நேற்று வாணியம்பாடியில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உயர் அழுத்த மின்சாரத்தால் 20 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 2 மாத இடைவெளிக்கு பின்னர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த போட்டிகளை தொடர்ந்து 5 20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரை சுப்மன் கில் தலைமையிலும், 2020 போட்டித் தொடரை சுரேஷ் அயர் தலைமையிலும் இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டெக்கத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: நேற்று பிரிட்டனின் ஹீத்லேண்ட் என்ற சூழல் வாழ்விடம் எவ்வாறு தொடர் முயற்சியால் மீட்கப்பட்டு ஹீத்தர் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன என்பதை தெரிந்து கொண்டோம். இன்று அது குறித்த மேல் அதிக தகவல்களை பார்க்கலாம். இங்கிலாந்தில் உள்ள 13 பூர்வீக நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஊர்வனவற்றில் 12 இந்த வெப்ப நிலம் ஒரு புகலிடமாகவும், டாட்ஃபோர்ட் வார்ப்ளர் போன்ற பிற அரிய இரகசிய பறவைகளுக்கும் அடைக்கலமாகவும் உள்ளது. 2017 ஹீத்லேண்ட்ஸ் ரீயுனைடட் தொடங்கிய ஒரு வருடத்திற்கு பிறகு ஷாம்ஷியரில் உள்ள வீல்டன் சிறப்பு பாதுகாப்பு பகுதி தளங்களில் வருடாந்திர பறவை கணக்கெடுப்பில் சுமார் 67 நைட் ஜார்ஜஸ் காணப்பட்டன. 2023 இது 84 உயர்ந்தது. ஹீத்லேண்ட்ஸ் உண்மையில் மழைக்காடுகளைப் போலவே அரிதானது. மேலும் சவுத் டவுன்ஸ் தேசிய பூங்காவிலும் அதை சுற்றியும் சுமார் 40 தளங்கள் இன்னும் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக சூழல் ஆர்வலர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த ஹீத்லேண்ட்ஸ் இல்லாவிட்டால் சில சிறப்பு வாய்ந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை முற்றிலுமாக இழக்கப்படும் நிலையில் உள்ளன என்பதால் மக்களும் இணைந்து ஹீத்லேண்ட்ஸை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. அருகில் உள்ள சமூகங்களில் உள்ளூர் வாய்மொழி வரலாறு மற்றும் காப்பக ஆராய்ச்சியின் பதிவுகளை மேற்கொண்ட பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் இந்த நிலப்பரப்பை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தெற்கு டவுன்ஸின் ஹீத்லேண்ட்ஸ் பாம்புகள், பல்லிகள், தவளைகள் மற்றும் தேரைகள், அத்துடன் சில அரிய பறவைகள் மற்றும் பட்டாம்பூச்சிகளுக்கும் ஒரு புகலிடம் ஆகும்.
1: இடம்பெற்றது

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 94%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. நேரம் காலை 7 மணி. புத்தம் புது காலை. இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நுகர்வோர் நீதிமன்றம் எப்போது நமக்கு உதவும்? பணத்தை திரும்ப பெற முடியுமா? இழப்பீடு கிடைக்குமா? அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு வழக்கில் ₹7000 ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. ரசீதில் ஜிஎஸ்டியின் உள்ளிட்ட கட்டாய விவரங்கள் இல்லை. இதை நுகர்வோர் ஆணையம் சேவை குறைபாடு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்று சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணப்படுது. அதை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது, ஆனால் இதில் ஜிஎஸ்டி இன் ஐஎன்என் அந்த நம்பர் இல்லை, அப்படின்னா இதில் நீங்கள் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடப்படுகிறது. இன்னொரு வழக்கில் ஒருவர் 32 கிராம் தங்கத்தை புதிய நகை செய்ய கொடுக்குறாரு ஒரு நகை கடையில். ஆனால் தங்கம் திரும்ப கிடைக்கவில்லை. ரசீது மூலம் தங்கம் ஒப்படைக்கப்பட்டதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. 32 கிராம் தங்கத்தை திருப்பி தர வேண்டும் என்று அதற்கு தாமதமாக நீங்க கொடுத்ததுனால அதற்கு இழப்பீடும் தர வேணும்னு வழக்க உத்தரவிட்டாங்க. இன்னொரு வழக்கில் ஒரு குளிர் பிரதேசத்துல உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்படுது. இதற்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த வீட்டின் உரிமையாளர் நிறுவனத்துக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போது அந்த நிறுவனம் இதை ரிஜெக்ட் பண்ணுது. இந்த கட்டுமானங்கள் உட்டன் ஃப்ரேம்ஸில் இருக்குது, அதனால் நாங்கள் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிராகரிக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பகுதியில் அதாவது இந்த குளிர் பிரதேசத்தில் இந்த வகையான கட்டுமானங்கள் தான் வழக்கமானது என்றும் ஆணையம் கூறி மொத்தம் சுமார் 99 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டு

0: விட்டது. இன்னொரு வழக்கில் ஒரு வாடிக்கையாளரின் அக்கௌண்ட்டில் ₹10,000 ஆனது டெபிட் செய்யப்படுது. ஆனால் ஏடிஎம் பணத்தை வழங்கவில்லை. வங்கி பணம் உண்மையிலே எடுக்கப்பட்டது என்பதை நிரூபிக்க முடியாததால் ₹10,000 ரீஃபண்ட் பண்ண சொல்லியும் அதற்கான இழப்பீடியும் கொடுக்கணும்னு கோர்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. இன்னொரு வழக்கில் ஒரு பயணியின் செக்இன் பேகேஜ் காணாமல் போன வழக்கில் விமான நிறுவனம் ₹50,000 இழப்பீடு, 15,000 மன உளைச்சலுக்கான இழப்பீடு, 5,000 வழக்கு செலவுக்கு வழங்க உத்தரவிட்டது. மற்றொரு வழக்கில் பயணியின் லகேஜ் 3 நாட்கள் தாமதமாக வந்தது, ஏற்பட்ட செலவுகள் மற்றும் இழப்புக்கான இழப்பீடு தரணும்னு உத்தரவிடப்பட்டது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வழக்கில் ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் நிலுவைத் தொகை இல்லாத நிலையில் ஒரு ட்ரக்கை அறிவிப்பு இல்லாமல் கைப்பற்றுது. இதை டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்னு கூறி லோனோட மொத்த காசியும் நிறுவனத்தை கொடுக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இன்னொரு வழக்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு ப்ரொமோஷ்னல் ஆஃபராக ஒரு சுற்றுலா பயணம் நாங்கள் தரோன்னு சொல்லி அந்த நிறுவனம் அந்த கார் வாங்கினப்புறம் அந்த ப்ரொமோஷ்னல் ஆஃபரை கொடுக்கல. அதனால் நுகர்வோர் ஆணையம் விளம்பரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால டீலரும் அதற்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. தற்சமயம் ஆன்லைன் ஆர்டர்லாம் ரொம்ப யதார்த்தமாக போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ப்ராடக்டை வாங்கி ஆர்டர் செய்தார். ஆனால் அவருக்கு அந்த பிராண்ட் இயர்பட்ஸ் வரல. பல முறை புகார் செய்து ஆன்லைனில் இமெயில் போட்டோம் இல்லை நோட்டீஸ் அனுப்பிச்சும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அதை டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு கூறி ரீஃபண்டும் செய்ய சொன்னாங்க, இழப்பீடியும் கொடுக்க சொன்னாங்க. இன்னொரு கேஸில் புதிய மோட்டார் சைக்கிள் முதல் பயணத்தில் டிஃபெக்ட்ஸ் ஏற்படுது. விற்பனையாளரிடம் போய் கேட்குறப்போ அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இதற்கு நுகர்வோர் நீதிமன்றம் இது வாரண்டி பீரியடில் இருக்கிறப்பவே இந்த டிஃபெக்ட் ஏற்பட்டதுனால அவங்கள இழப்பீடு மற்றும் வழக்கு நடத்துறதுக்கான செலவையும் சேர்த்து உத்தரவிட்டாங்க. ஒரு பொருளின் குவாலிட்டி தவறாக குறிப்பிட்டிருந்தா அதற்கும் நுகர்வோர் நீதிமன்றங்கள் இழப்பீடு வழங்குகிறது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வழக்கில் டேக்அவே மற்றும் டெலிவரி இரண்டுக்குமே ஒரே பேக்கேஜிங் பயன்படுத்துகிறாங்க. அந்த நிலையில் டெலிவரி ஆர்டருக்கு மட்டும் பேக்கேஜிங் சார்ஜஸ்னு வசூலிக்கிறாங்க. இதை அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு கூறி வசூலித்த தொகையையும் திருப்பி தர வேண்டும், அதோடு சேர்த்து இழப்பீடையும் தர வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கேஸில் ஒரு ஃப்ளைட் பேசஞ்சர் ஓட்டுநர் சேவை அப்படின்னு ஒரு சர்வீஸை அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஓட்டுநர் சேவை, அதை ஷாஃபர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அந்த சேவையை கடைசி வரைக்கும் விமான நிறுவனம் அவருக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கிறதுனால அவர் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு அப்ரோச் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டோட மெயில்ஸை அட்டாச் பண்ணி அவருக்கு இந்த ஓட்டுநர் சேவை வரல அப்படின்றத தெரிவித்து வழக்கை தாக்கல் செஞ்சு அதனால நுகர்வோர் நீதிமன்றம் அவருக்கு இழப்பீடு ப்ளஸ் ரீஃபண்டையும் கொடுத்தது. இந்த எல்லா வழக்கிலையும் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுது. நுகர்வோர் பணம் செலுத்தியவுடன் அவரோட உரிமை முடிந்துவிட்டது. தவறான பொருள், மோசமான சேவை, அநியாயமான கட்டணம், தவறான விளம்பரம், காப்பீடு கிளைம் மறுப்பு அல்லது பணம் தொடர்பான பிரச்சனை இவற்றில் சரியான ஆதாரங்கள் இருந்தால் நுகர்வோர் ஆணையத்தை அணுக முடியும். அதனால் பில், ரிசீட், வாரண்டி, அக்ரிமெண்ட், இமெயில்ஸ், மெசேஜஸ், பேமெண்ட் ப்ரூஃப் போன்ற அனைத்து ஆதாரங்களும் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். நம்மளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு பொருள் வாங்கினா அந்த பில்லை சேகரித்து வைக்கிறது கிடையாது. ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா மெயிலில் நம்மளுக்கு இன்வாய்ஸ் வருது, அது தானாகவே சேவ் ஆகுது. ஆனால் இதுவே நம்ம டைரெக்டாக ஷாப்பிங் பண்ணுறப்போ அந்த பொருளுக்கான வாரண்டி கார்டு, இன்வாய்ஸ் இதெல்லாம் பத்திரமா வைக்கிறோன்னா பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் பத்திரமா நம்ம வைக்கிறப்போ சேகரிக்கிறப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்டோ இல்லை டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் ஏற்படுறப்போ நம்மளால் இந்த ஆதாரங்களை சேகரித்து அதையும் நம்ம கம்ப்ளைண்ட்டோட இணைத்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியும். உங்கள் உரிமையை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பணத்தையும் உரிமையையும் பாதுகாத்து கொள்ளுங்கள்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள்

0: வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: வார்த்தைகளின் சத்தம் உலகம் கேட்கும், மௌனத்தின் நிசப்தம் உள்ளம் கேட்கும்.

0: இதய மொழியும் இலக்கிய மொழியும் இப்போது அறிந்து கொள்வோம்.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: இந்த உலகத்துல உயிர்கள் இருக்கிற வரைக்கும் காமம் அப்படின்ற உணர்வு தீரவே தீராது. அப்படின்னா காமம் நல்லதா கெட்டதா, தேவை உள்ளதா தேவையற்றதா, இப்படின்னு ஒரு பல குழப்பங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். முறையற்ற காமம் என்றைக்குமே தேவையற்றது அப்படின்றது தான் வரலாறுகள் நமக்கு காட்டக்கூடிய செய்தி, பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போது முறையான காமத்துக்கு என்ன வழி? முறையான காமத்திற்கும் முறையற்ற காமத்திற்கும் என்ன வித்தியாசம்? முறையான காமம் என்பது இயற்கையானது, முறையற்ற காமம் என்பது இந்த சமுதாயத்திற்கு தீமையை விளைவிக்கக்கூடியது. அப்படியானதை ஒரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்குத்தான் நமக்கு இலக்கியங்கள் வழிபடுத்தக்கூடிய கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கின்றன. காமம் என்பது ஒரு நல் உணர்வு தான், ஆனால் அதை முறையாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளி. அப்படி இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? குண்டலகேசின்னு ஒரு இலக்கியம், அதில் அந்த கதாநாயகி குண்டலகேசிக்கு ஒரு தெருவில் போயிட்டுருக்கக்கூடிய ஒருத்தன் மேலே ஒரு அன்பு ஏற்படுது. அவன் அரச காவலாளிகளால் பிடித்து செல்லப்படுகின்றான். அப்படின்னா அவன் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கான். என்ன தவறு? கள்வன், அவன் திருடிட்டான். திருண காரணத்தினால அவனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இவளுக்கு அவனை பார்த்த உடனே ஒரு காதல் ஏற்படுது. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. மகளினுடைய ஆசைக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவும் அரசனுக்கு ஏதோ நஷ்டஈடெல்லாம் கொடுத்து தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஒரு ஊழலின் காரணமாக ஒரு சின்ன சண்டை, ஒரு விளையாட்டாக நீ கள்வன் மகன்தானே அப்படின்னு பேசிடுறான். அவனுக்கு ரொம்ப ஆவேசமாகுது. என்னடா வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி பேசிட்டாளேன்னு சொல்லி அதை வன்மமாக எடுத்துக்கொண்டு அவளை கொலை செய்யக்கூடிய முயற்சியில் இறங்குறான். ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மலையிலேருந்து அவளை உருட்டி விடணும் அப்படின்னு நினச்சி, இப்போ உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவள் சுதாரிச்சிக்கிட்டு சொல்கிறா, என்னுடைய கணவர் நீங்கள், அதனால் உங்களை நான் வலம் வர வேண்டும். சரின்னு வலம் வா அப்படின்னு சொன்ன உடனே அவனை சுற்றி வரும்பொழுது பின்னாடி போயிட்டு

0: கணவனையே தள்ளி விட்டுடுறா. அதுக்கப்புறமா அவள் துறவி ஆகிவிட்டாள் அப்படின்றது மீதி கதை. அப்போ ஒரு முறையான காமமாக இருந்திருந்தால், ஒரு முறையான அன்பாக இருந்திருந்தால், இப்படியான ஒரு அழிவை நோக்கி பெண்ணினுடைய வாழ்க்கை போயிருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக போயிருக்காது. அப்படின்னா அந்த முறைப்படுத்த வேண்டிய காமம் எப்படிப்பட்டது? ஒரு பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு விருப்பம் ஏற்பட்டால் அந்த விருப்பம் சரியானதா அப்படின்றத நமக்குள்ளேயே ஒரு சோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சுயமாக யோசித்து பார்க்க வேண்டும். இது சரியானதா, இது நமக்கு கிடைச்சா சரியா இருக்குமா, இல்லை இதை கைவிட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்குமா, இப்படியான ஒரு சிந்தனைக்குள்ள ஒரு எண்ணங்களுக்குள்ள போனாதான் நமக்கு தெளிவு பிறக்கும். ஆனால்தான் ஒரு தோற்ற பொலிவை பார்த்து மயங்கிவிடக்கூடாது என்பதற்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வகை எழில் தோள்கள் என்றும், மணி நிறம் குஞ்சி என்றும், புகழியல விகற்பிக்கின்ற பொருளில் காமத்தை மற்றோர் தொகை எழும் காதல் தன்னால் துய்த்து யாம் துடைத்தும் என்பார் அகையழல் அழுவம் தன்னை நெய்யினால் அவிக்கலாமோ. அதாவது ஒரு தோற்றத்தை பார்த்து காமம் ஏற்பட்டால் புணர்ச்சியின் வாயிலாக அவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த காமம் முடியும்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், நெருப்பை நெய் ஊற்றி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஈடானது. நெருப்பில் நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நெருப்பு பற்றி எரியுமே தவிர ஒரு நாளும் அணையாது. அதனால் காமத்தை முறையான காமமாக மாற்றுவதற்கு மனத்தை பக்குவப்படுத்துங்கள் அப்படின்றது தான் இந்த பாடல் நமக்கு தரக்கூடிய செய்தி.
1: முதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.

0: 7:15 கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக கேரளம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது கொல்லத்தில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் மாதா அமிர்தானந்தமயியின் 73வது பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஸ்வ சேவா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உத்தராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபர்மதி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் என்ஜின் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் புதிய நவீன மின்சார ரயில் என்ஜின்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து சபர்மதி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு மேம்பாட்டு பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் நாட்டில் முதல் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் மின்சார ரயிலையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட்டு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், போர்களின் தாக்கம் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.

0: வரும் மோதல்கள் உலக பாதுகாப்பை பாதிப்பதுடன் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். குறிப்பாக உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டி அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசுகள் பொறுப்பேற்க செய்யப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் நிதியை கண்டறிந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழி நடத்துவதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பான அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வால் ஒருமனதாக எடுக்கப்பட்டவை என்று ஆணையமே கூறிவிட்டதாக சமூக வலைதளத்தில் கூறினார். காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளை விமர்சிப்பதாகவும் நிதின் நபின் தெரிவித்தார். கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இதே தேர்தல் நடைமுறையின் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற போது தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒருமித்த விளக்கம் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் கூட்டாகவும் நடைமுறைகளை பின்பற்றியும் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் தேர்தல் நடைமுறைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கும் முயற்சிகள் வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்களை ஒன்றிணைப்பது, பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது ஆகியவற்றில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் சுற்றுலாவை மறுவடிவமைக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். சுற்றுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை இது எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த மத்திய சுற்றுலாத்துறை செயலர் புவனேஷ்குமார், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் சார்தாம் யாத்திரை இன்று வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வானிலை சீரான பிறகே சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கனமழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார்.

0: உள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய அராக்ஷி, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒத்ததாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தேவையான நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தலையீடு மற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தால்தான் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்று திரு அராக்ஷி தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹாத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகாத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மகளிர் நீளம் தாட்டுதல் இறுதிப் போட்டியில் ஆன்சி சோஜனும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் பாருல் சௌத்ரியும் பங்கேற்பதால் இதிலும் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஆடவருக்கான 200 மீட்டர் இறுதிப் போட்டியில் அனிமேஷ் குஜுரும் ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் சர்வேஸ் குஷாரேவும் பங்கேற்கின்றனர். மகளிருக்கான மாரத்தானில் பிரியங்கா கோஸ்வாமி மஞ்சுராணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: IVF அப்படின்னா இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகிற கருவை உடம்புக்குள்ள வரும்போது அதை இன்வைவோன்னு சொல்லுவோம். உடம்புக்கு வெளியில போது அது இன்விட்ரோன்னு சொல்லுவோம். அப்படின்னா நீங்க பெண்ணோட உடம்புலேருந்து கருமுட்டையை வெளியில் எடுத்து ஆணோட விந்திலேருந்து உயிரணுக்களை எடுத்து ஒரு லேப், ஒரு கண்ட்ரோல்டு செட்டிங்கில், உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே என்ன தட்பவெப்பம், என்ன ஆக்சிஜன், என்ன ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதையே ஒரு லேபுக்குள்ளே அந்த செட்டிங்கை கொண்டு வந்து கருவை உருவாக்குவோம். அந்த கருவை வந்து 3 முதல் 5 நாட்கள் வளர்த்து ரெடிமேடாக இருக்க உங்கள் உயிரணுக்களால் உருவான கருவை கொண்டு போய் கர்ப்பப்பையில் வைக்கிறது தான் IVF அப்படின்ற ட்ரீட்மெண்ட். சாதாரண வார்த்தையில் பார்த்திங்கன்னா அதை டெஸ்ட் டியூப் பேபி வைத்தியம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு உயிரை உருவாக்குற அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வந்து மிக பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்துருக்கு. IVF-லேயே ஒரு அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை தான் ICSI-னு சொல்லுவோம். அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிறதே ஆணோட உயிரணு 4-5 அணுக்கள் தான். நார்மலாக பார்த்திங்கன்னா 1 ml விந்தில் வந்து ஆண்களுக்கு 80 முதல் 100 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் மொத்தம் 1 ml-லையே அவருக்கு 4-5 ஸ்பெர்ம் தான் இருக்கும். ஸோ இது சிம்பிள் புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொருள் வாங்க உங்ககிட்ட குறைஞ்சது 50 லட்சம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் கையில் 5 ரூபா தான் இருக்குது, வாங்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமையிறது தான் ICSI. மொத்தமாகவே 5 ஸ்பெர்ம் தான் அந்த ஆண் கையில் இருந்தாலும் அதில் எந்த ஸ்பெர்ம் தரமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணி பெண்ணோட கருமுட்டைக்குள்ளே அந்த ஸ்பெர்மையே உள்ள செலுத்தி கருவாக மாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ICSI. ஸோ IVF ICSI. அதே மாதிரி உங்களுடைய அந்த எக்கு சரியாக மெச்சூர் ஆக மாட்டேங்குதுன்னா அந்த எக்கு எப்படி மெச்சூர் பண்ண வைக்கிறது, ஒரு நல்ல ஸ்பெர்ம் ஆரோக்கியமான ஸ்பெர்ம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நிறைய டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. நம்மளுடைய ஓன் எக்கு ஸ்பெர்மே நல்லா இல்லைன்னா டோனார் எக், இன்னொருத்தவங்களுடைய உயிரணுக்கள் மூலியமாகவும் கருவை உருவாக்கி அந்த டோனார் எக், டோனார் ஸ்பெர்ம் மூலியமாகவும் குழந்தையை கொண்டு வர முடியும். பட் இன்னைக்கு தினம் ஏஆர்

0: பார்ட்டி லா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா டெஸ்ட்யூ பேபிக்குன்னு ஒரு சட்டத்தையே 2021 கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. எப்படி என்ன வயதினருக்கு என்ன மாதிரி வைத்திய முறைகள் கொடுக்கலாம், எந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு மாதம் மாதம் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். யார்கிட்டருந்து நம்ம கரு தானம் எடுத்துக்கலாம், யார்கிட்டருந்து நம்ம கருமுட்டை மற்றும் விந்து தானம் எடுத்துக்கலாம்னு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கன்சென்ட் அப்படின்னா ஒப்புதல் இன்றைக்கி எல்லாமே சட்டப்பூர்வமாக வாடகத்தாய் முதல் கொண்டு. ஸோ அவ்வளோ தூரம் ரெகுலேஷன்ஸில் இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நல்ல ஒரு புரிதலோட நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு இவ்வளவுதான் உன் வெற்றி வாய்ப்பு. பொதுவாக பார்த்திங்கன்னா 30 முதல் 50% வரை நம்ம வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் டெஸ்ட்யூ பேபி ட்ரீட்மெண்ட்டில். பட் அது வந்து பொதுவான ஒரு வெற்றி வாய்ப்பு. நம்மளுடைய வெற்றி வாய்ப்புன்னு இருக்கு இல்லையா, அது சில சமயம் 5% 10% கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலைஸ்ட் பர்சனலைஸ்டாக அது எப்படி வருதுன்றதை பொறுத்து இருக்குது. முதல்ல நீங்கள் கருவுன்னு ஒன்று உருவாக்க முடியுமா, அந்த கரு என்ன தரத்தில் இருக்குன்னு ஒரு ரிசர்ச் மாதிரி ஆகிடும். ஒரு ஐவிஎஃப் ஃபஸ்ட்டு டைம் அப்போ தானே எக்கும் ஸ்பெர்மியும் மீட் பண்ணி என்ன காம்பினேஷனில் வருது, இது அற்புதமான ஒரு குவாலிட்டி கருவாக வருதா அல்லது ஒரு டிஃபெக்டிவ் கருவாக வந்து ஜெனட்டிக்காக ஸ்ட்ராங் இல்லாமல் வருதான்ற புரிதலே ஃபஸ்ட்டு சைக்கிள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் வரும். அதனால தான் சில பேருக்கு ஒரே சைக்கிள் ஐவிஎஃபில் ஒரு ப்ரெக்னென்சியோட அஷூரன்ஸ் வராது, ஒரு 2 அட்டெம்ப்டோ அல்லது 3 அட்டெம்ப்டோ எடுக்க வேண்டிய அவசியம் சில பேருக்கு வரும். பட் ஒரு 3-4 அட்டெம்ப்ட் கூட அவங்களுடைய சொந்த கருமுட்டை சொந்த ஸ்பெர்ம்னால் வரலன்னா நம்ம வந்து டோனார் இன்னொருத்தவங்களோட எக்கு ஸ்பெர்ம் எடுக்க வேண்டிய ஒரு சஜஷனுக்கு தள்ளப்படுவாங்க.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறதை விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க.

0: யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாராம், ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தடைகள் வந்தாலும் தன் வழியை தானே உருவாக்கும் நதி, அவசரம் காட்டுவது இல்லை தன் இலக்கை அடையும் வரை நதி, பயணத்தை தொடங்கும் நதியை போல் கடமை தவறாத உழைப்புதான் தலைமை பண்பு.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
3: மத்தியிலே 760 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் அடுத்து
4: உங்கள் கவனத்திற்கு உலக சுற்றுலா தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
5: சுற்றுலா என்பது நாம் இயல்பாக வசிக்கும் இடத்திலிருந்து பிற ஊர்களுக்கு பயணிப்பது. அந்த பயணம் அங்குள்ள இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் அமைய வேண்டும். அருவிகளில் குளிப்பதும் குளிர்ச்சி தரும் இடங்களுக்கு செல்வதும் சுற்றுலாவில் அடங்கும். மன மகிழ்ச்சிக்காக மேற்கொள்ளும் பயணங்களை முடித்து கொண்டு மீண்டும் நம் வாழ்விடத்திற்கே வந்து விடுவது சுற்றுலா என்று கூறுகிறோம். டோர்னோஸ் என்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்தது டூர் என்ற ஆங்கில சொல். இது கிபி 1912 ஆங்கில மொழியில் இணைந்தது. இந்த சொல்லுக்கு தமிழில் சுற்றுலா என்று பொருள். சுற்றுலா என்னும் இந்த சொல் இன்றைய உலக மொழிகளில் அதிகம் புழங்கும் சொல்லாகிவிட்டது. ஒவ்வொரு நாட்டின் மக்களும் தங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மனம் கவரும் இடங்களுக்கு சென்று வருவதை மக்கள் அதிகமாக விரும்புகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் ஓர் பிரிவான உலக சுற்றுலா நிறுவனத்தின் 3வது பொது அவை 1979 ஸ்பெயின் நாட்டில் கூடியது. அவ்வமயம் உலக சுற்றுலா நாளை அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 1980 செப்டம்பர் 27 உலக சுற்றுலா நாளாக அறிவித்தனர். ஆண்டுதோறும் உலகெங்கிலும் உள்ள அரசுகளும் மக்களும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலக சுற்றுலா நாளினை கொண்டாடும் நாளில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உலகோர்க்கு எடுத்துரைக்கவும் சமூக பண்பாட்டு அரசியலில் சுற்றுலா ஏற்படுத்தும் தாக்கங்களை உணர்த்துகிற வகையில் இந்த கொண்டாட்டம் உதவுகிறது. உலக சுற்றுலா தினத்தின் நோக்கங்களாக நிலையான மற்றும் பரவலான மக்கள் சுற்றுலாவை எளிதில் அணுகும் வகையில் சுற்றுலாவை உலக அளவில் மேம்படுத்துவது, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார அடிப்படையிலான சுற்றுலா முறைகளை ஊக்கப்படுத்துதல், அனைவரும் எளிதில் பயணிக்கும் அளவில் சுற்றுலாத்துறையின் வாய்ப்புகளை உருவாக்குதல், நாட்டின் வருவாயை ஈட்டுகின்ற நோக்கில் சுற்றுலாவை பரவலாக்குதல், சுற்றுலா தலங்களை மக்களின் மனங்களை ஈர்க்கும் மையங்களாக கட்டமைப்பது, சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் கலை பண்பாட்டு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் அந்த பகுதி மக்களின் வாழ்வியலை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுதல், வளர்ந்து வரும் நாடுகளின் அந்நிய செலாவணியை ஈட்டும் துறையாக சுற்றுலாத்துறை விளங்குகிறது. இந்த நோக்கங்களை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு செயல்பாடாகவே இந்த உலக சுற்றுலா நாள் கொண்டாடப்படுகிறது. நம் இந்திய நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்கள் பல நிறைவேற்றப்படுகின்றன. இதில் மத்திய அரசு மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளும் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக வனத்துறை, போக்குவரத்து துறை, சுற்று

0: சுற்றுச்சூழல்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ஊடகத்துறை ஆகிய துறைகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. சுற்றுலாத்துறையின் பயணத்திட்டங்களை வெவ்வேறு கருத்துரு அடிப்படையில் வகைப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றனர். அவை பண்பாட்டு சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, கல்வி சுற்றுலா, வரலாற்று சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, சாதனை சுற்றுலா. இவற்றில் மக்கள் அவரவர் விரும்பும் சுற்றுலாவை மேற்கொண்டு மகிழும்படியாக அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையை வளர்க்கும் நோக்கில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியே சுற்றுலாத்துறை செயல்படுகின்றன. உலக நாடுகளுக்கு இடையிலான பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி பட்டியலில் இந்தியா 54 இடத்தில் உள்ளது. அதே வேளையில் தெற்காசிய நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது பாராட்டத்தக்கதாகும். இந்த ஆண்டிற்கான உலக சுற்றுலா நாளினை கொண்டாடுகின்ற வேளையில் அதற்கான கருப்பொருள் ஒன்றினை அறிவித்துள்ளது உலக சுற்றுலா நிறுவனம். அதாவது சுற்றுலா மற்றும் பசுமை முதலீடுகள் என்பதே அது. சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் பசுமை நிறைந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் முதலீடுகளை செய்வதை வரவேற்பது என்ற இலக்கினை அடைவதாகும். இந்த கொண்டாட்டத்தில் சமூக அக்கறை கொண்டவர்களின் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமானது. அதன் அடிப்படையில் பொதுமக்களின் செயல்பாடுகள் சுற்றுலாவில் ஆர்வம் கொண்டு பயணங்களை மேற்கொள்வதாக அமைய வேண்டும். சுற்றுலா குறித்த உலக அளவிலான தரவுகளை உள்ளடக்கிய கட்டுரைகளை ஊடகங்களில் வெளியிடலாம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் பொருளாதார சூழல் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப சுற்றுலா சென்று வரும் திட்டங்களை தீட்ட வேண்டும். சுற்றுலாத்துறையினரும் தங்கள் பணியாளர்களை கனிவும் பணிவும் உடையவர்களாக பணியமர்த்திட வேண்டும். இது பயணிகளை தக்க வைத்துக் கொள்ள உதவும். சுற்றுலாவை திட்டமிடுகிற நாளில் வானிலை, விழாக்கள், போக்குவரத்து மற்றும் தேவையான பொருட்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் போது செல்லும் இடங்களுக்கேற்ற உடை, உணவு, தங்குமிடம் ஆகியவற்றையும் சேர்த்தே திட்டமிட வேண்டும். சுற்றுலா சென்று வருவோர் தங்கள் பயண அனுபவங்களை ஒளிப்படங்களாக, காணொளிகளாக சேகரித்து வைக்க வேண்டும். இவை அழியாத மகிழ்வை தரும் நினைவுகளாக இருக்கும். அடுத்த சுற்றுலாவை சிறப்பாக திட்டமிட உதவும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு சுற்றுலாவை மேற்கொள்ள முயற்சிப்போம். சுற்றுலா வளர்ச்சிக்கு நம் பங்களிப்பையும் நல்குவோம்.
1: இதுவரை உலக சுற்றுலா தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: இயற்கையின் மடியில் ஒரு பயணம், புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய பண்பாட்டின் விளம்புகள், தேசங்கள் கடந்து நேயம் மலரும் சுற்றுலாவில்.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேரம் 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பண்டிகை காலங்கள், விழா காலங்களின் போது மட்டுமே நாம சுண்டல் செய்து சாப்பிடுவோம். சாதாரணமாகவே 2 நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பருப்பு வகையை சுண்டலாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பலகாரமாவோ செய்து சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. பருப்பு வகைகளில் புரதச்சத்து அதிகம் இருக்குது. கொண்டைக்கடலை, பட்டாணி, வேர்க்கடலை, தட்டப்பயிறு, பாசிப்பயிறு போன்றவற்றை சாப்பிடணும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை போன்ற பண்டிகைகளின் போது நாம் எல்லாரும் சுண்டல் செய்து சாப்பிடுவோம். கருப்பு கொண்டைக்கடலையில் ஃபோலேட், மெக்னீசியம் போதுமான அளவு இருக்குது. இது மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள் வைத்து அந்த நோய் வராமல் பாதுகாக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு அவசிய தேவையான ஃபோலிக் அமிலம், ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்ட சாப்போனின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. வெள்ளை கொண்டைக்கடலையை விட இதில் நார்ச்சத்து அதிகங்கிறாங்க. குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடியது என்பதால் நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கொண்டைக்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். இதன் சாறு இரும்பு சத்து நிரம்பியது. இரும்பு சத்து குறைபாட்டுக்கு, இரத்த சோகைக்கு இதை கட்டாயம் சாப்பிடணும். பன்னீர்செல்வம் சார், உங்களுக்கு தெரியும், நாம் உண்ணும் உணவை பொறுத்து தான் நமது உடல் நலன். வேக வைத்த கொண்டைக்கடலையை தினமும் 1 கப் சாப்பிட்றது நல்லது. நிறைய கலோரி சக்தியை தரவல்லது. கொண்டைக்கடலையை தண்ணியில் ஊற வச்சு சுண்டலாக செய்து சாப்பிடுவது வழக்கம். ஆண்மை அதிகரிக்கும், மெலிந்த உடல் பெருக்கும், சளி இருமல் குணமாகும், நுரையீரல் தொடர்பான நோய்களும் நீங்கும். கொண்டைக்கடலையில் நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் பி, மெக்னீசியம், இரும்பு, செலீனியம் ஆகியவை இருப்பதால் இதயத்துக்கு பலம் சேர்க்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைப்பதால் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து, கால்சியம் நம் உடலில் உள்ள எலும்பை வலிமையாக்குகிறது. சுண்டல் சாப்பிட்டோம்னா வயிறு எளிதில் நிரம்பும். வயிறு மிக எளிதில் நிறைவை உணரச் செய்து பசி உணர்வு கட்டுப்படுத்தப்படும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லவை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே திருமூலரின் பொன்மொழி. உலகிலேயே அனைத்து விஞ்ஞானிகளும் வியந்து பார்க்கும் ஒரு பெரிய அற்புதம் நமது உடம்பு. மனிதன் தனது உயிரைப் போலவே உடலினையும் பேண வேண்டும். மன வலிமையைப் போலவே உடலிலும் வலிமை பெற்றவர்களாக இருந்தனர் நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வாத பொருட்களை நமது உடல் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. இயல்பானவற்றை நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளும். இயல்புக்கு மீறிய செயல்கள் நடைபெறும் போது நம்முடைய உடம்பு, மனம் இரண்டும் நடுக்கத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யும். இயல்புக்கு மீறியதில் தான் வேண்டாத உணவு, வேண்டாத உணர்வு ரெண்டும் வரும். இவை இரண்டையும் நமது உடலும் உள்ளமும் போராடி வெளியேற்றும். நமது

0: உடல் நாம் நினைப்பதை செயல்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்வதே வாழ்வியலின் உச்சமாகும். பன்னீர்செல்வம் சார், நமது மூத்தோர் எல்லாத்தையும் ஆழ்ந்து அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் வித்தியாசமானது. சிலருக்கு தினமும் வேலை நேரம் போக ஓய்வு நேரம் அதிக அளவில் இருக்கும். சிலருக்கு ஓய்வு நேரம் மிக குறைவாகவே இருக்கும். இதில் அதிக நேரம் ஓய்வில் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பது எல்லோருடைய நினைப்பு, சரிதானுங்களா? ஆனால் அப்படி அல்லன்னு ஓர் ஆய்வு முடிவு தெரிவிக்குது. ஒரு நாளைக்கு ஓய்வு நேரம் 2 மணி நேரத்துக்கு கீழ் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சி எண்ணம் அதிக அளவில் உள்ளது. அதே நேரம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஓய்வை அனுபவிப்பவரிடம் மகிழ்ச்சி எண்ணம் குறைவாகவே உள்ளதுன்னு அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு சொலவடை இருக்கு. அதனால கிடைக்கும் வாழ்வை மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம். நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம் அனைவருக்கும், உலக ஆறுகள் தின வாழ்த்துக்கள். ஆறு இல்லாமல் நாம் இல்லை. வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் நீர். நீராதாரம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. இது நீங்கள் எந்த கலாச்சாரத்தையும் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. எந்த சிவிலைசேஷனை பார்த்தாலும் ஒரு நதியின் கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நொயல், எல்லாமே வந்து ஒரு நதி கரையில் தான் ஒரு உருவாச்சு. ஒரு நதிக்கரை நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகரீகம் எதுக்காகனா தண்ணி தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. தண்ணி, தண்ணியும் சுத்தமான காற்றும். அப்படி இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டுருக்குறோம். உலக அளவில் ஆறுகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆறுகள் தினமாக இருக்கணும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படி தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி நமக்கு ஆறுகளும் தேவை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறுகள் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. நிறைய குழந்தைகளுக்கு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நொயல் நதி மேற்கு மலை தொடர்ச்சியில் உருவாகுது. பல சிற்றோடைகள், நீரோடைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைசியாக நொயலாக உருவாகுது. கூடுதுறை அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 34 சிற்றோடைகள். தெற்கு பகுதியில் 22 சிற்றோடைகள், வடக்கு பகுதியில் 12 சிற்றோடைகள். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நதியாக உருவாகுது. அது 4 மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் கரூர். கரூரில் போய் காவேரியோட சங்கமிக்குது. காவேரியோட மிகப்பெரிய கிளை நதி வந்தது நொயல். ஒரு காலத்தில் ஜீவ நதியாக இருந்த நொயல் வருஷம் பூரா பெரிஞ்சல் ரிவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பெரிஞ்சல் ரிவராக இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்துட்ருக்கு. கீழே வர்றப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் நம்ம சாக்கடை கொண்டே விடுறோம், குப்பை கழிவுகளை கொண்டே கொட்டுறோம். அப்புறம் நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையே நம்ம அவமானப்படுத்திகிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் தான், பட் அது வந்து நம்ம கடமை. ஆறுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு தலையாய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் நாம் இல்லை. அந்த காலத்தில் பாருங்கள், சோழ மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒரு நதியை செப்பனிட்டு அதை வந்து அந்த வழி தடங்களையெல்லாம் GPS இல்லை, ஒன்றுமே இல்லை. அது இல்லாத காலத்தில் குளங்களை உருவாக்கி, குட்டைகளை உருவாக்கி, அணைக்கட்டுகள் கட்டி எல்லாத்தையும் வந்து ஒரு சொட்டு தண்ணிங்கோட வீணாகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம இதையெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டோம். இன்றைக்கி

அருகல் தினம் அப்படிங்க நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது, நம்ம ஆறு நம்ம ஜீவாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது நம்ம கடமை. நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து 2003 எங்கே பார்த்தாலும் குளங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, ஒரு குளத்தில் கூட தண்ணி இல்லை, 1300 அடியில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முக்கியமாக வந்து நொய்யல் நதியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு தான் நாங்கள் பண்ணோம். சொல்லப்போனால் சிறுதுளிங்கிறது ஒரு அச்சத்தில் பிறந்த ஒரு என்ஜிஓ. என்ன பண்ண போகிறோம், தண்ணி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறுவாணிலையும் தண்ணி இல்லை, ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற அமைப்பை 23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்கள் அனுபவத்தில் இயற்கை அன்னை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷன், மனிதாபிமானம்னு சொல்கிறது அளவிட முடியாது. ஏன்னா 1 அடி அவங்கள நோக்கி நம்ம எடுத்து வச்சா 10 அடி அவங்க நம்மளை நோக்கி வர்றாங்க. ஒரு சின்ன முயற்சி ஒரு குளத்தை தூர்வாருனா உடனே அது ஃபில் ஆகுது. எங்கிருந்தது இந்த தண்ணியெல்லாம் அப்படின்னு பார்த்தா மலைப்பாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வந்து அது பார்க்காம இருக்கோம். அந்த வழித்தடங்கள் எல்லாம் நம்ம மீட்டெடுத்து மறுபடியும் நதியை நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நொய்யல் நதி, நொய்யல் நதி மட்டும் இல்லை, இன்றைக்கி கங்கா, யமுனா, கங்கா இப்போ நமாமி கங்கான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வழியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யமுனான்னு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை நதியாக தான் இருக்குது. கங்கையை பற்றி பேசினோம், யமுனையை பற்றி பேசினோம். சவுத்தில் நீங்கள் காவேரி எடுத்துக்கோங்க, அகண்ட காவேரி. பொன்னியின் செல்வனில் நீங்கள் இதை படித்தீங்கன்னா அந்த காவேரி அப்படி காவேரி அன்னைன்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி அன்னை எப்படி ஓடி வர்றாங்க நம்மளை நோக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு தத்ரூபமாக பார்க்கலாம். அந்த காவேரி இன்னைக்கு வந்து நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். நதிகள் வந்து நம்ம இணக்கமாக இருந்து நட்பும் உறவுமாக இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து. நதி என்ன பண்ணுவாங்க, அங்கே நதி வரக்கூடிய இடத்துல நம்ம வீடுகளை கட்டுறோம், ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், வழி தடம் மாறிடுது. இன்றைக்கும் வந்து காவேரியில் தேவைக்கு மேலே தண்ணி இருக்குது. அதை கொண்டு வந்து சரியான முறையில் நம்ம எல்லோரும் நட்பாக இருந்து நதிக்காக நம்ம எல்லோரும் அழிச்சா தேவைக்கு அதிகமான தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மற்ற ஆறுகளையும் அப்படி தான் இருக்குது. சென்னையில் கூவம்னு சொல்கிறோம், ஆனால் இன்னைக்கு வந்து கூவம்னா ஒரு நாற்றத்துக்கு ஒரு சினானிமா ஆயிடுச்சு. கூவம் அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு இன்லண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, சுத்தமான தண்ணி. ஆனால் இன்னைக்கு வந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம கடலில் கொண்டு போய் கலந்துட்டுருக்குறோம். அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி சாக்கடை எங்கே இருக்கணுமோ சாக்கடை தனியாக இருக்கணும், நதியில் வர்ற தண்ணி நதிக்கு வர்ற மாதிரி பண்ணியிருந்தனா கண்டிப்பாக நதிகள் வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், நாமளும் செழிப்பாக இருப்போம். அப்போ நீங்கள் நதி இருக்கிற ஊரில் மட்டும்தான் ஒரு கலாச்சாரம், நதிக்கரை நாகரிகம் இருக்கா, அப்போ மற்ற இடத்துலையெல்லாம் நதி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது சரியான ஒரு கேள்வி. நிறைய ஊர்களில் அவங்க வானம் பார்த்து பூமின்னு சொல்லுவாங்க, குளம், கண்மாய், ஏரி, மழை வர்றப்போ அதில் சேமித்து வச்சுக்குவாங்க. சேமித்து வச்சுட்டு அதை கண்ணும் கருத்துமா தங்கத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வந்தது. அங்கே வந்து அந்த கண்மாயெல்லாம் சுத்தமாக காஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, நிறையா அந்த நீர்வழி பாதைகள்லாம் அடைச்சிருந்தது, தூர் வாராமல் இருந்தது, அந்த கண்மாய்களையும் நிறையா வண்டல் மண்ணை சேர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் அங்கே போனப்போ கொஞ்சம் கூட ஒரு வரவேற்பே கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அவங்களுக்கு தங்க மாதிரி, இல்லை இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சி ஒரே ஒரு சின்ன ஒரு கண்மாய் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா நாங்கள் மற்றது பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. ரொம்ப ஒரு சந்தேகத்தோடு தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க பண்ணுறதுக்கு. ஆனால் அதை செய்ய செய்ய தண்ணி வர வர, ஏன்னா அந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு போர்வெல் போட முடியாது, பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால கடல் தண்ணி இன்ஃபியூஷன், அதனால அவங்க போர்வெல் இல்லை. கண்மாய், ஏரி, இதில் இருக்கிறது தான் தண்ணி அவங்களுக்கு.

0: அது தான் குடிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கும் அதே தண்ணி தான், அவங்க விவசாயத்துக்கும் அதே தண்ணி தான். ஸோ முதல் கண்மாய் பண்ணுனே அந்த தண்ணி வந்தது பாருங்கள், மழை பெஞ்சு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நிறைய கண்மாய் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு போகமே ஒரு சந்தேகமாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சா நாங்கள் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டோம், கண்மாய் தான் பார்ப்போம். இன்றைக்கி எவ்வளோ தண்ணி இருக்குது, இன்றைக்கி நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கண்மாயில் தண்ணி வந்துன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கமே பார்க்கறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு இனி ஒரு போகம் விளைஞ்சிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி மூணு போகம் எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு வாழ்க்கைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் எங்கள் தெய்வம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளால முடியும். நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தண்ணிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுத்தனா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணுறதுக்கு பணம் சேவ் பண்ணுறோம் இல்லையா, எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பண்ணி இங்கே வேலை பண்ணி ஒவ்வொரு டைம் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம சம்பாதிக்கிறோம். அதை விட முக்கியம் தண்ணி. தண்ணியை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், ஒரு சின்ன முயற்சி. ஸோ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை, நமக்கு வரக்கூடிய நீர்நிலைகள், நம்ம நதிகள் பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் செய்யணும். எல்லோருக்கும் மீண்டும் நதி தின வாழ்த்துக்கள். நதிகளை போற்றுவோம், நீர்வளம் காப்போம், வளமான வாழ்வு வாழ்வோம். நன்றி.
1: உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரி

0: உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

மகாநதி படத்திற்காக கமலஹாசன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இனி பொன்னியின் செல்வன் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் குழுவினர்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக ஆவாரம்பூ படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பிரபல வீணை இசை மேதை ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்கள் 1922 செப்டம்பர் 23 ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை வீணை ஆச்சாரியா ஈமணி அச்சுதராம சாஸ்திரியின் அற்புதமான பயிற்சி ஈமணி சங்கர சாஸ்திரியின் இசை மெல்லிசை கச்சேரிகளில் நுட்பமாக பிரதிபலித்தது. முற்றிலும் பாரம்பரிய பாணியில் வீணையில் அவரது லாவகமான வாசிப்பு கேட்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியதோடு ஈமணி அவர்களின் கச்சேரிகளை கேட்கவும் தூண்டியது. ஈமணி அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்த பிறகு சென்னையில் திரைப்பட உலகில் 10 ஆண்டுகளுக்கு மேல் இசை அமைப்பாளராக வலம் வந்தார். 1959 சென்னை அகில இந்திய வானொலியில் இசை தயாரிப்பாளராக சேர்ந்தார். விரைவில் அவர் தேசிய இசைக்குழுவின் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளராகவும் இசையின் தலைமை தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். வாத்தியவிருந்த எனும் வானொலி இசை கலைஞர்களின் குழுவினரை கொண்டு இவர் தயாரித்து அளித்துள்ள பல இசை வடிவங்கள் இவரது அபாரமான கற்பனைக்கு உதாரணமாக இன்றும் திகழ்கின்றன. இவர் மெட்டமைத்து தயாரித்த வாத்தியவிருந்த இசை அமைப்புகளில் ஆதர்ஷ சிகாரோகணம், ஸ்வரதரங்கிணி, தோடி, இந்து, பரத ஜோதி ஆகியவை குறிப்பிடத்தக்கன. கற்பனை வளத்துடன் கூடிய ராகாலாபனை, ஸ்வரத் பிரஸ்தாரங்கள் இவரது வீணை வாசிப்பின் சிறந்த அம்சமாகும். இந்தியா முழுவதும் இசை கச்சேரிகளை வழங்கிய ஈமணி அவர்கள் கிழக்கத்திய மேற்கத்திய இசை விழாக்கள், தான்சென் விழா, விஷ்ணு திகம்பர் விழா மற்றும் பல இசை மாநாடுகளிலும் பங்கேற்றது இசைத்துறையில் அவருக்கு தனித்துவத்தை பெற்றுத்தந்தது. அவரது சொந்த இசையமைப்பான கீர்த்தனைகள், ஜாவளிகள் மற்றும் பஜனைகள் அவரது தனி இசை நிகழ்ச்சிகளில் அடிக்கடி ஒலிக்கும். ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளிலும் அவரது இசை நாடகங்கள் மிகவும் பிரபலமானவை. அகில இந்திய வானொலியின் டாப் கிரேட் இசை கலைஞரான இவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது, சாகித்ய கலா பரிஷத் விருது, பத்மஸ்ரீ மற்றும் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டது. இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்களும் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். முதலில் தியாகராஜ நீ பாக்யமோ சொந்த சாகித்யம், முகாரி ராகம், ரூபக தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர். ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி. ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி. ஏ. சுந்தரம் அவர்கள் கட்டம். தொடர்ந்து நமச்சிவாய சொந்த சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்டோம். கல்யாணி லட்சுமி நாராயணா அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார். பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இனி தாய்க்கு ஒரு பிள்ளை படத்திற்காக ஏ எம் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: நான் ஏன் பிறந்தேன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டிப்பையா.

திரையிசையில் தேசபக்தி பாடல் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:53. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13ஆம் தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26ஆம் தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன.

லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால்

எல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடு பொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான். என்றாலும் நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவ

சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான சிரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டு.

ஆகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும்

இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும்

புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கடிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதை போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப்போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை

0: உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூசிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 ஆண்டிலே இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000-க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

மரே மரே நிசாத சரி மரே மாதா பாதா பாதா பாதா சத

பதமசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபமகபதசனிதபம

0: இதுவரை சங்கீத சாரலில் ராதாசங்கரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிட

0: தங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமை என்று அவர் கூறினார்.
0: நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது.
1: நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக உறுதிப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்பு திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள்.
1: மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை என்ற அவர் அளித்த வாழ்க்கையின் மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன.
1: செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கரிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
1: தமிழகத்தில் திருச்சி மணப்பாறையில் பேராசிரியர் செல்வராஜ் தொன்மையான உருவச்சிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
0: தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரி

0: கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதை போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ராணுவ திறனை மேம்படுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சுற்றுலா என்பது பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை, லட்சக்கணக்கான இளையோருக்கு சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்வதற்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூடுதல் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி கடைசி லீக் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்குஷ் பங்கால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் 5-0 என்ற கணக்கில் தஜிகிஸ்தானின் நெக்ரு சாலிமோவை வென்றார். வில்வித்தை பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்திய மகளிர் குழு 233-230 என்ற கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆடவர் அணி 235-232 என்ற கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50, 25:00. ஆகாஷ்வாணி சென்னை.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இன்றும் நாளையும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளையும் நாளை மறுநாளும் கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நாளை இரவு 7 மணி வரை காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் வினா

17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.8 முதல் 0.9 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கேரளம் மாஹே பகுதிகளில் ஆலப்புழா கடலோர பகுதிகளில் 17 முதல் 23 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். எர்ணாகுளம் கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் 18 முதல் 23 வினாடிகளுக்குள் இருக்கும். கண்ணூர் கடலோர பகுதிகளில் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. காசர்கோடு மற்றும் கண்ணூர் கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் இருக்கும். கொல்லம் கடலோர பகுதிகளில் 17 முதல் 23 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். கோழிக்கோடு கடலோர பகுதிகளில் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். மலப்புரம் கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் 17 முதல் 22 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். திருச்சூர் கடலோர பகுதிகளில் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். மாகே கடலோர பகுதிகளில் 18 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். கர்நாடக கடலோர பகுதிகளில் தெற்கு கன்னட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரும். உடுப்பி கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். வடக்கு கன்னட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல் ஒலிக்க உள்ளது. இயற்றியவர் அரக்கோணம் சோசு யுவராசன், இசை கே பத்மநாபன்.

0: தேசமே.
1: மெல்லிசை பாடல் கேட்டோம். ஒரு மணியாவதற்கு 10 நொடிகள் உள்ளன. ஆகாஷ்வாணி
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள்

மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானிய குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

அறிகளே. இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல், இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக எண்ணாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பற்றி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி

பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் வெளியமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை. முன்காலத்தில் வாழ்க்கை முறையை நான்கு பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்ற நிலையில் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு முதியவர்கள் வனத்திற்கு சென்று அமைதியான சூழலில் தவ வாழ்க்கை மேற்கொள்வது ஆகும். இதே கருத்தைத்தான் மாடர்ன் சைக்காலஜியும் வலியுறுத்துகிறது. வனவாசம் மேற்கொள்வது இக்காலகட்டத்தில் இயலாத ஒன்று என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே வானப்பிரஸ்த வாழ்வு வாழலாம். ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

அறிகளே. இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல், இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக எண்ணாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பொத்தி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது

நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான்.

நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தெரியாத இடத்தில் முதலீடு செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. நிறைய பணம் கிடைத்து நாம் தம்ளர் தம்ளாக நெய் குடிக்க முடியுமா அல்லது ஸ்வீட்டாக வாங்கி சாப்பிடத்தான் முடியுமா? இரண்டும் இல்லை. டாக்டர் சிபாரிசு செய்த கஞ்சியை குடித்து கொண்டு கிடைக்கிறோம். வட்டி குறைவாக கிடைத்தாலும் நம் வங்கியிலேயே எஃப்டியில் போடலாம் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. உயிர் எழுதி வைக்க வேண்டும் என்றால் உடனே நம் வீட்டு வாசற்படிக்கு யம தர்மராஜன் வந்துவிட்டதை போன்று சிலர் பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். நமக்கு பயன் தருவது அல்ல இந்த உயில். நம் காலத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவப் போவதுதான் இந்த உயில். ஆகவே தக்க நபர் உதவி கொண்டு உயிர் எழுதி வைக்க வேண்டும். இதில் தவறேதும் இல்லை, குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு, வாழ்நாள் சான்றிதழ் அதாவது லைஃப் சர்டிஃபிகேட், பென்ஷன் புத்தகத்தின் முதல் பக்கம், பேங்க் பாஸ்புக்கத்தின் முதல் பக்கம், டாக்டரின் பிரிஸ்கிரிப்ஷன் போன்றவற்றிற்கு குறைந்தபட்சம் 5 காப்பியாவது நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய போட்டோக்களும் இருக்க வேண்டும். திடீரென்று இவற்றில் ஏதாவது ஒன்றை கேட்டால் நம்மால் ஜெராக்ஸ் கடைக்கும் போட்டோ ஸ்டுடியோக்கும் ஓட முடியாது. அடுத்து நாம் வெளியில் செல்லும்போது நம் ஹேண்ட்பேக்கில் பணத்தோடு இருக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். நம் பெயர், விலாசம், ஃபோன் நம்பர், நாம் யாருடன் இருக்கிறோமோ அவர்களை பற்றிய இதே மாதிரியான தகவல்கள் இவற்றை ஒரு மெல்லிய அட்டையில் எழுதி ஹேண்ட்பேக்கில் வைத்திருங்கள். பேப்பரில் எழுதி வைத்து கொண்டால் அது சீக்கிரம் கசங்கி விடுகிறது. மேலும் நமது இரத்தம் எந்த வகையைச் சேர்ந்தது என்று தெரிந்தால் அதையும் சேர்த்து வைத்து கொள்ளலாம். வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்ட பெற்றோர்களுக்கான செய்தி இது. நாம் வசிக்கும் வீட்டை தவிர மற்ற வீடு, நிலம், பிளாட் போன்றவற்றை விற்றுவிட்டு ரொக்கமாக மாற்றி வங்கியில் போட்டு வைக்க வேண்டும். இதுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் செய்யும் உதவி. அவர்கள் 3 வார லீவில் அல்லது 4 வார லீவில் இந்தியா வருகிறார்கள். நண்பர்களை சந்திக்க வேண்டும், உறவினர் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கும்பிட வேண்டும் என்று பல வேலைகள் அவர்களிடம் இருக்கின்றன. இந்த

புதிய காலத்தில் அவர்களால் வீட்டையோ நிலத்தையோ எளிதாக விற்க முடியாது. எனவே குழந்தைகளுக்கு அதிக சிரமம் தராமல் இருக்க யோஜனை தரப்பட்டது. பேங்கில் நாமினேஷன் தரவும் மறக்க வேண்டாம். நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் 4 அங்குல நீளமே உள்ள நாக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நாக்கின் உதவியின்றி உணவு கட்டுப்பாடு இயலாது. சமூகத்தில் நமக்கு நல்ல பெயரை வாங்கித்தரும் இதே நாக்குதான் கெட்ட பெயரையும் வாங்கி தருகிறது. உறவினர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கு காரணமாகவில்லை இதே நாக்குதான் அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு மரண தண்டனையும் கூட வாங்கி தந்து விடுமாம் பொல்லாத இந்த நாக்கு. நாக்கு பற்றிய ஒரு சிறியான ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். ஜிஹ்வாஹ்வே வததி லக்ஷ்மீஹி ஜிஹ்வாஹ்வே மித்ரபந்தவாஹா ஜிஹ்வாஹ்வே பந்தன பிராப்திஹே ஜிஹ்வாஹ்வே மரணம் த்ருவம். அடியனுடைய வயது ஒரு விஷயத்தில் தடையாக நின்று பின் விலகி போனது. என்னுடைய அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூனிவர்சிட்டியில் 2022 எம்ஏ திவ்ய பிரபந்தம் முடித்த பின் எம்ஏ சான்ஸ்கிரிட் படிக்க விரும்பினேன். அப்போது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1/1/1944 அன்றோ அல்லது அதற்கு பின் பிறந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் என்றது. ஆன்லைனில் அப்ளை செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக நான் 1939 பிறந்துவிட்டேன். எனவே என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இன்வேலிட் என்றார்கள். மேலும் என் தந்தையின் ஃபோன் நம்பர் கேட்டார்கள். அவர் மறைந்த 56 ஆகின்றன. அந்த காலத்தில் ஃபோன் ஏது? அடியேன் 8 வரை மண்ணெண்ணெய் விளக்கில் ஹரிக்கேன் லைட் வெளிச்சத்தில் படித்தவள். 9 படிக்கும் பொழுதுதான் எலக்ட்ரிக் லைட் வந்தது. இது சம்பந்தமாக உதவி கேட்டு பல்கலைக்கழக அதிகாரிகளை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இது ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒன்று, எங்களால் இதை மாற்ற முடியாது. நீங்கள் 1944 பிறந்ததாக டைப் செய்துவிட்டு எங்களுக்கு தனியாக 1939 பிறந்ததாக இமெயில் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்றார்கள். சரி, தந்தையின் ஃபோன் நம்பருக்கு என்ன செய்வது? தந்தையின் ஃபோன் நம்பர் 000 என்று 10 டைப் அடிக்க சொன்னார்கள். அவ்வாறே செய்தேன். அதுபோல செய்தவுடன் என் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. கடவுள் அருளால் பரீட்சை எழுதி பாஸ் செய்து வடபழனி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் எம்ஏ சான்ஸ்கிரிட் பட்டம் பெற்றேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடமைகளை முடித்துவிட்ட திருப்தி, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு போராடியதால் ஏற்பட்ட முதிர்ச்சி அனுபவம், வேலை அதிகம் இல்லாததால் கிடைக்கும் அதிக நேர பொழுது, பொறுப்பு இல்லாததால் கிடைக்கும் சுதந்திரம் நிம்மதி, இவைதான் முதுமையில் கிடைக்கும் வரப்பிரசாதம். இவற்றை நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் துன்பம் தலை காட்டாது. தியானம் செய்வது, ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை படிப்பது, சொற்பொழிவுகளை கேட்பது, பஜனை செய்வது, பக்தி பாடல்களை பாடுவது, கற்றுக்கொள்வது, வழிபாட்டு தலங்களுக்கு போவது என நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொன்னான நேரத்தை செலவிட பழக வேண்டும். ஒரு முதியவர் மரணப்படுக்கையில் இருந்தார். அருகில் இருந்தவர்கள் இறைவனின் நாமம் சொல்லும்படி அவரை வற்புறுத்தினார்கள். அவர் வாயை திறக்கவே இல்லை. அப்பொழுது ஒருவருக்கு ஒரு யோஜனை உதித்தது. முதியவருடைய கடைசி மகனின் பெயர் நாராயணன். அவனை முன்னே நிறுத்தி இவன் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டார்கள். முதியவரும் ஆம் என்ற பாவனையில் தலையை அசைத்தார். இவன் யார் என்பது அடுத்த கேள்வி. நாராயணன் என்று சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கடைசி மகன் என்றார். மறுகணம் உயிர் பிரிந்தது. இதைத்தான் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. சினிமாவில்தான் முதியவர் முழு மேக்கப்போடு படுக்கையில் படுத்திருப்பார். 7-8 பக்கம் வசனம் பேசிவிட்டு ஒரு கையை தொப்பந்து கீழே போட்டுவிட்டு தலையை ஒரு பக்கமாக தொங்க விடுவார். அவர் இறந்து விட்டாராம். இதை குறிக்கும் வகையில் அகல் விளக்கு அணைக்கப்படும். இதை சினிமாவில் நாம் காண்பது. இவ்வாறு நிஜ வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் சந்தேகம்தான். இறக்கும் தருவாயில் இறைவனின் திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்பொழுது என்ன நிலையில் இருப்போமோ தெரியாது. ஐயோ என்று புலம்புவோமா? அருகில் உள்ளவர்கள் மீது அனாவசியமாக எரிச்சல் படுவோமா? யாரையாவது திட்டுவோமா? அல்லது நினைவித்து கிடப்போமா? தெரியாது. அதற்கு என்ன பண்ண வேண்டும்?

என்று பெரியாழ்வார் கூறுகிறார். அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கையில் உன்னை நான் நினைப்பேனோ மாட்டேனோ? இறைவா, நான் இப்பொழுது கூறுவதையே கணக்கில் வைத்துக்கொள். அப்போதே இப்போதே சொல்லி வைத்தேன் என்கிறார் பெரியாழ்வார். பயதாவதை பயத்துடன் பார்க்காமல் கருணையுடன் நன்றியுடன் எதிர்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையின் கோட்பாடுகள் நம் கைகளிலேயே தான் உள்ளன. மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியுடன் மறைவோம். வண்டி மலைக்கு சென்றதும் பாதை தெரியும். இது முதியவருக்கான மகிழ்ச்சியின் மந்திர சொல்.

0: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். 30 முன் கற்பனைகள் படத்திற்காக சித்தாரா பாடியது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கைகளை உலகிற்கு பறைசாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் இந்த தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு நாள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ளதாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சல், வீரம் உள்ளிட்டவைகளை உலகமே உற்று நோக்கியதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் பாலக்கோட் வான்வழி தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரையிலான இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் இதனை எடுத்துரைப்பதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று கூறிய பிரதமர் பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே அலைபேசி மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 16 மொழிகளில் sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது இருப்பிடம், குடும்ப விவரங்கள் உள்ளிட்டவைகளை 15 முதல் 20 நிமிடங்களிலேயே சமர்ப்பிக்க முடியும் என்றார். தகவல்களை சரிபார்த்த பிறகு சிறப்பு அடையாள எண் வழங்கப்படும் என்றும் அதனை கணக்கெடுப்பு பணியாளரிடம் நேரில் பகிர்ந்து கொள்ளுமாறு கூறிய பிரதமர் தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவின் ஒரு பகுதியாக மாறும் என்றார். இதுவரை 2 கோடியே 60 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அலைபேசி வாயிலாக மக்கள் தொகை

0: கணக்கெடுப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளதாக கூறிய பிரதமர், பொதுமக்களின் துல்லிய தகவல்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்த துல்லிய தகவல்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றார். லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் தொலைதூர பனிப்படர்ந்த பகுதிகளில் தற்போது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் கூறினார். தேசிய பெருமிதத்தை பறைசாற்றும் சோம்நாத் ஸ்வபிமான் பர்வ் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிபி 1026 ஆண்டு கஜினி முகமது சோம்நாத் கோவிலை தகர்த்த நிலையில் இன்றளவும் கடற்கரையில் பிரம்மாண்டத்துடனும் கம்பீரத்துடனும் இக்கோவில் நிலைத்து நிற்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் மோதாரா சூரிய கோவில் பலமுறை தாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், நாட்டின் முதல் சூரிய கிராமமாக மோதாரா தற்போது உருவெடுத்துள்ளதாக கூறினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மோதாரா நடன விழாவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற உள்ளதாக கூறிய பிரதமர், மக்கள் ஒருமுறையாவது மோதாராவின் பாரம்பரியத்தை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்லூரி பேராசிரியர் பல்வேறு இடங்களில் பழங்கால சிற்பங்கள் கோவில்களை கண்டறிந்ததாகவும் இது நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளையோர் போதைப் பொருட்களிலிருந்து விலகியிருக்கவும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதிபூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், 100 வார காலத்திற்கு நடைபெறும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் இயக்கத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய பிரதமர், மக்கள் தங்களது உணவில் முருங்கை உள்ளிட்ட ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை சேர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். காந்தி ஜெயந்தி வரும் 2 கொண்டாடப்பட உள்ள நிலையில் காந்தியடிகளின் கொள்கைகளில் ஒன்றான தூய்மையை பேணுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர், தனி நபரின் முயற்சிகள் மக்கள் இயக்கமாக மாறுவதாக சுட்டிக்காட்டினார். தூய்மையை பேணுவது மகாத்மா காந்தியடிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மூலம் ஒட்டுமொத்த சூழல் அமைப்புகளும் வலுவடைவதாக கூறிய பிரதமர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் சமநிலையை போற்றவும் பல்லுயிர் சூழலை பேணிக்காக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கும் தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர், உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தன்னிறைவு பெற முடியும் என்றார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர், மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்தியுள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாக சுற்றுலா திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கீழ் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை பன்முகத்தன்மை ஆகியவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுலாவை மேம்படுத்த டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த அதிகவனம் செலுத்தப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு தனது பாதுகாப்பில் எதிர்காலத்திற்கு தேவையான யுக்திகளை உருவாக்கி வருவதாக கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. ஆண்டு நாட்டின் படைப்பாற்றல் திறன், தொழில் முனைவு ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது 350 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 25 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உலகளாவிய ஸ்டார்ட் அப் கட்டமைப்பில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணாக்கரின் சிந்தனைகள் புதுமை கண்டுபிடிப்புகளாக உருப்பெற்று உற்பத்தி பொருட்களாக அவற்றை மேம்படுத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதுணையாக உள்ளதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை துறை பேராசிரியர் திரு அரவிந்த் தெரிவிக்கிறார்.
2: இந்திய பொருட்கள்ல கலப்படங்கள் இல்லாத பொருட்களை நம்மளால உருவாக்க முடியும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா கவர்மெண்ட் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குது. அதை நாம எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை திறம்பட நடத்தி முடிக்கணுமோ அதை நடத்தி முடிக்கும் போது நமக்கு நல்லபடியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களோட கண்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ராடக்டை விட நம்ம இந்தியன் கண்ட்ரி ப்ராடக்ட்

0: ப்ராடக்டை பார்க்கும்போது குவாலிட்டியாக நல்லா இருக்கும்போது வரவேற்பு தாராளமாக கிடைக்குது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக அரசின் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்

0: பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழக அரசின் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 30 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 10 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதழியல் துறையில் உயிரோட்டமான எளிய நடைமுறையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டு கடைக்கோடி மக்களுக்கும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன் ஆகியோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக ஊரக பகுதிகளில் உலக வங்கி நிதி உதவியுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஏற்கனவே இத்திட்டத்தில் பணியாற்றியோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவின் காம்பவுண்ட் மற்றும் ரிகர்வ் பிரிவில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டிகளில் இவ்விரு அணிகளும் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷவாணி மத்திய 520 கிலோ ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: சுடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
5: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
6: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
5: ஏய் துப்பட்டா பறக்குது பாரு, பின் பண்ணு இல்லனா நாட் ஆவது போடு.
6: ஹே, இவ்ளோ அழகா Dress பண்ணிட்டு வரதே துப்பட்டாவை சும்மா பறக்க விட்டு ஜாலியா வண்டி ஓட்டிறதுக்கு தான். பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேல தான் இருக்கு. She is a fantasy. Sha-na-na-na, oh oh.
5: ஏய் ஏய் ஏய் ஹே, அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல்ல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
7: She is a fantasy. Sha-na-na-na, oh oh.
5: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
8: அக்கறையோட சொல்றது.
9: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
10: வந்துடுறோமா.
9: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
10: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
9: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
10: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
9: சரி சரி வா,

0: ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
3: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
2: ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
3: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: திரைகானத்தில் அடுத்து ஹரிஹரன் பம்பாய் ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல் படம் துப்பாக்கி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: தொடர்ந்து அபய் ஜோத்புர்கர் ஹரிணி பாடிய பாடல் படம் கடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: 2:32:20 பிரதீப் கல்யாணி நாயர் பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அட்டகத்தி.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம் 3 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி இசை பயிற்சி. கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர் பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். சரணத்துல இன்னைக்கு கத்துக்கலாம்.

0: இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: புரிஞ்சுது.
0: இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கச்சேரியில் அடிக்கடி இந்த பாட்டை பாடணும். கற்பகாம்பிகா கபாலீஸ்வரர் கோவில் அம்பாள் மேலே பாடினது, அதனால் கோவில் கச்சேரி சபா கச்சேரி எல்லாத்துலேயும் பாடுங்கோ. நல்லா பாடி நீங்கள் நல்ல புகழ் வரணும்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கற்பக மனோகரா ராகம் மலையமாரதம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்பித்தார் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரி அவர்கள். மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கடலூர், தருமபுரி, ராமநாதபுரம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிசாவின் தெற்கு உட்பகுதிகளின் கடலோர பகுதிகளிலும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் உருவாகி இருந்தது. வலுவிழந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மத்திய உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேலும் லேசான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 29 தேதியன்று ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, சில இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை நாளை மறுநாள் பெய்யும்

0: வாய்ப்புண்டு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரு இடங்களில் 30ஆம் தேதியன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் விடுமுறை விருப்பம். நேர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37. அருண்மொழி சித்ரா பாடிய பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2986-00037. ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியுள்ள பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து.

0: நம்முடன் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. முதல் நேயர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு பார்க்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்ன திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு பாடல் வேணும்?
1: மேடம், எனக்கு கண்டிப்பாக திரைப்படம் பார்த்தீங்கன்னா தளபதி, பாடல் பார்த்தீங்கன்னா சுந்தரி கண்ணன் ஒரு சரியான படம்.
0: கண்டிப்பாக சார், கேட்டு மகிழலாம்.
1: நன்றி, நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.

0: நம்முடன் அடுத்த நேயர் இணைஞ்சிருக்காங்க விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில். யார், எங்கேருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: சென்னை வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான பொன்மாலை நேர வணக்கங்கள் சகோதரி.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். என்ன திரைப்படத்துல இருந்து உங்க பாடல் வேணும் சார்?
1: நான் வந்து குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. இன்னைக்கு நாகேஷுடைய நினைவு தினம் என்பதால் அவருடைய நினைவை எண்ணி சர்வ சுந்தரம் என்ற படத்தில் இருந்து அவளுக்கு என்ன அழகிய முகம் அந்த பாட்டை அனைவருக்காகவும் எனக்காகவும் ஒளிபரப்பு பண்ணுங்களாமா.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவருடைய நினைவு தினத்திற்காக நீங்க கேட்டதற்கு மிக மகிழ்ச்சி. உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்?
1: தங்கவேல், குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டம்.
0: ஓகே சார், குரு தங்கவேல் சார்க்காக அந்த பாடல் இப்பொழுது கேட்கலாம்.
1: நன்றி, நன்றி.
0: டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல் சர்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடன் அடுத்த நேயர் இணைஞ்சிருக்காங்க. யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்? கண்டிப்பா சார், இப்போது கேட்டு மகிழலாம்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: எல்லாரும் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-2-0553, 298-600-37. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு திரைப்பாடல் பாடலை பாடியவர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-6003-7 295-205-553. இனி சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. யார் எங்கன்னு பேசுறாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சத்யநாராயணன் சார், என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து மங்கையர் திலகம், பாடல் வந்து நீல வண்ண கண்ணா வாடா.
0: ஓகே சார், கேட்டு மகிழலாம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.
0: பால சரஸ்வதி பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில அடுத்த நேர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், நான் சிங்கப்பெருமாள் கோயில இருந்து செட்டிப்புணியத்துல இருந்து கார்த்திகா பேசுறேன்.
0: சொல்லுங்க கார்த்திகா மேடம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கழுகு படத்துல இருந்து ரஜினி நடிச்ச படம் எது இருந்தாலும் பரவாயில்ல.
0: ஓகே, பொன்னோவியம் கண்டே நம்ம போடலாமா?
1: போடுங்க மேடம்.
0: ஓகே மேடம், கேட்டு மகிழுங்க.
1: நன்றி.
0: இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில நம்முடன் அடுத்த நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: பெரும் போராட்டத்துக்கு பிறகு கும்பகோணம் தோரமுச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சொல்லுங்க சார், சரவணன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து 1976 பொங்கல் அன்னைக்கு வெளிவந்த பயணம் இந்த திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் படிய கண்ணதாசன் பாடல் இன் சித்தாந்த திசையில் ஆரம்ப காலம் ஒரு பக்கத்தாலும்.
0: மிக்க நன்றி சார், என்னோட அறிவிப்பை சேர்த்து நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த பாடலை இப்ப கேட்டு மகிழலாம்.
1: நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நேயர்கள் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எம் ராஜு, நொலம்பூர், விழுப்புரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ராஜு சார்?
1: படம் அவதாரம்.
0: அவதாரம்
1: பாட்டு வந்து ஒரு குண்டுமணி குடுங்குது குடுங்குது கண்ணம்மா காதல காதல் வரும்.
0: இளையராஜா பாடிய பாடல்.
1: ஆமா, நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: மிக்க மகிழ்ச்சி சார்.
2: அண்ணே, என்னண்ணே அக்கா முன்னாடியெல்லாம் பாட சொல்றீங்க?

0: ஹலோ, யாரு
1: அக்கா?
0: ஹேய் விமலா, நீயா? எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? மச்சான், பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா.
1: அக்கா,
0: என்னடி அக்கானு இழுக்கிற, அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற?
1: இல்லக்கா, என் ரெண்டாவது பிரசவத்துக்கு உன் வீட்டுக்கு தான் வரலான்னு இருக்கேன்.
0: அதுக்கு என்ன, வாடி. உனக்குன்னு யார் இருக்கா? நான் தானே உன பாக்கணும். அம்மா இருந்தா பாத்துருப்பாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பையன் எப்படி இருக்கான்? குட்டி பையன் பாத்து ரொம்ப நாளாச்சு. அம்மா எப்படி படிக்கிறான்?
1: ரொம்ப நல்லா படிக்கிறான்க்கா. ஒன்னா அப்பதான் படிக்கிறான். வர ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல பள்ளிக்கூடத்துக்கு வேற லீவ் விட்டு இருக்காங்க.
0: சரி சரி சரி.
1: எனக்கு ஜூன் மொத வாரத்துல டேட் குடுத்திருக்காங்க, அதனால லீவ் விட்டதும் கிளம்பி வர்றோம்க்கா.
0: சரிமா சரிமா, உடம்ப பாத்துக்க. சரி, நான் போன வைக்க. செல்வி காலேஜ் கிளம்ப நேரம் ஆயிட்டு, அவளை கிளப்பி விட்டுகிட்டு அப்புறமா பேசுறேன். சரியா?
1: சரிக்கா. அம்மா, யாருமா போன்ல? எனக்கு நேரம் ஆது, நீ பாட்டுக்கு காலங்காத்தால பேசிட்டே இருக்க. சாப்பாடு எடுத்து வைமா.
0: ஐயோ, என்னடி கத்துற விமலா சித்திடி, டெலிவரிக்கு இங்க வராளாம்.
1: ஆமா, அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல. மே மாசம் எனக்கு செமஸ்டர் வேற இருக்கு. ஏன் உன் அண்ணன் வீட்டுக்கு போறது தானே? அவர் சென்னையில தானே இருக்காரு. அங்க இல்லாத வசதியா இங்க இருக்கு. எல்லாம் நீ குடுக்கற இடம். அப்பாவும் இதுக்கு வேற சப்போர்ட் வேற.
2: என்ன செய்யமா, உங்க அம்மா நான் சொன்ன கேக்கவா போறா?
0: மாடி செல்வி, சித்தி மார்க்கெல்லாம் நம்மள விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. எங்க அண்ணன் குணம் தான் உனக்கு தெரியும்ல. என்னமோ நல்லதுக்கு கிட்டதுக்கு வருவான். அதோட சரி.
1: சரிம்மா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்.
0: சரிம்மா, பாத்து போயிட்டு வா.
2: ஏமா முத்து, உன் தங்கச்சியா கூப்பிடுறா, கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன்.
0: போன் அடிச்சா எடுத்து பேச வேண்டிதானங்க. என்னங்க நீங்க, விமலா என்ன தூரத்து சொந்தமா? உங்க குழந்தையாரு தானே. ஹலோ விமலா, சொல்லுமா.
1: அக்கா, நாங்க கிளம்பிட்டோம், மத்தியான சாப்பாடுக்கு வந்துருவோம்.
0: ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. ஏங்க, அவங்க கிளம்பிட்டாங்களாம். போன வச்சிடுறேம்மா.
1: சரிக்கா.
0: என்னங்க, கா கிலோ இல்ல இல்ல, அரை கிலோ மட்டனும் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. விமலா மாப்பிளைக்கு நான் வைக்கிற கறினா ரொம்ப பிடிக்கும்.
2: அவ்வளவுதானே?
0: ஐயோ மறந்துட்டேன், அவ்வளவுதானு கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஆட்டு எலும்பு கறின்னு கேட்டு வாங்குங்க. குட்டி பையன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அவதான் இங்க ஒரு 3-4 மாசம் இருப்பாள்ல, முத நாளே விருந்து வைக்கணுமா?
0: இல்லங்க, அவ மாப்பிள்ள நாளைக்கே கிளம்பிடுவாருங்க. அப்புறம் ஏன் தங்கச்சி தானே, ரசம் சோறு கொடுத்தா கூட திருப்தியா சாப்பிட்டுக்கிடுவா. போங்க, முணுமுணுக்காம நல்ல மனசோட வாங்கிட்டு வாங்க.
2: சோறு தானே, சாப்பிடுவா சாப்பிடுவா, தினைக்கும் நல்லா சாப்பிடுவா. பாப்போம், இப்ப புள்ள தாச்சு வேற ரசமாம் சோறாம்.
0: என்ன கடைக்கு கிளம்பியாச்சா? பை கொண்டு போண்டாமா? என்னங்க நீங்க ஞாபகத்துல இருக்கீங்க? இந்தாங்க வீசுற கையும் வெறுங்கையுமா போவாதீங்க, பைய கொண்டுட்டு போங்க.
2: ஆமா ஆமா, அந்த பைய எடுத்தா.
0: இந்தாங்க.
2: வேற எது வாங்கணுமா?
0: நீங்க ஒன்னும் வாங்க வேண்டாம், சீக்கிரமா கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிக்கணும்.
1: அக்கா எப்படி இருக்க?
0: ஏய் விமலா, வா வா வா வா.
1: மாமா எங்க காணோம்? செல்வி காலேஜுக்கு போயிட்டாளா?
0: காலையிலே அவ காலேஜுக்கு போயிட்டா. வாங்க குழந்தைனாரே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏய் குட்டி பையா, எப்படி இருக்க? என்னை ரொம்ப தேடினியாடி. ஃபேனு கீழே உட்காருங்க, அப்பதான் நல்லா காத்து கிடைக்கும். சூட்கேஸ் எல்லாம் அங்கே வச்சிருங்க.
2: வாங்க வாங்க வாங்க, இப்பதான் கடையிலிருந்து வந்தேன். தம்பி நல்லா இருக்கீங்களா? விமலா எப்படி இருக்க? நீ வா.

0: உங்க அக்கா சொன்னா அதான் கழி வாங்கிட்டு வர கடைக்கு போயிருந்தேன்.
1: நாங்க நல்லா இருக்கோம் மாமா, இன்னும் 4 மாசத்துக்கு
2: இங்கதான்.
1: அடுத்த வருஷத்துக்கான புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செல்வி அக்கா உனக்கு நல்லா சொல்லி தருவா, சரியா?
2: போமா, நீ ரொம்ப பேட்.
1: அக்கா, முருங்கை இலை போட்டு கேழ்வரகடை செய்வியே, எம்மா என்ன ஒரு ருசி! இப்ப நினைச்சாலும் சாப்பிட ஆசையா இருக்குக்கா. காலையிலேயே இவனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும். அவசரமா சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்ல வேற அடைச்சிட்டு ஒரே ஓட்டம்தான். ஐயோ, இது ஒரு வாழ்க்கையா?
3: அதுக்கு என்னடி, நான் தான் இருக்கேன்ல. சரி, எல்லாரும் கை கழுவிட்டு உட்காருங்க, நான் இட்லி எடுத்துட்டு வந்துடுறேன். இட்லியும் சாம்பாரும் மணக்க மணக்க வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்குமேனு கேசரி வேற செஞ்சு வச்சிருக்கேன்.
1: ஆஹா, கேசரி வேற இருக்கா?
3: ஆமா.
1: ஐயோ அக்கா, கேசரி எல்லாம் நீ செஞ்சனா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும். அம்மா கைப்பக்குவம் அப்படியே உனக்கு. எனக்கு தான் எதுவுமே செய்ய தெரிய மாட்டேங்குது.
3: நிறைய சாப்பிடு.
1: ஆஹா, இடி சாம்பார் வேற வச்சிருக்கியா?
3: ஆமா.
1: அப்படியே அம்மா வச்ச மாதிரியே இருக்குக்கா, வேற லெவல். இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊத்து.
3: நல்லா சாப்பிடுமா. விமலா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
0: மத்த நாளெல்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்புவா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்காமல.
4: விமலா சித்தி, நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாடா, ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பெல்லாம் எப்படி போகுது?
4: அடுத்த மாசம் செமஸ்டர் வருது சித்தி. ஏ குட்டி பையா, மொத ரூமு அக்காவோட ரூம் தெரியுதா? அங்க வந்து தொந்தரவு பண்ண கூடாது, சரியா?
1: என்னம்மா, வந்தது வராதுமா பிள்ளைய மிரட்டுற? சரி, என்ன செய்ய, எங்களுக்கு அம்மா வீடு மட்டும் இருந்தா நாங்க எங்க வர போறோம்?
3: ஏய் விமலா, விமலா, அவ விளையாட்டுக்கு சொல்றடி, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் மேல அவளுக்கு கொள்ள பாசம் இருக்கு தெரியுமா? ஆனா அப்பப்ப அவ அப்பாவை மாதிரி ஏதாவது மனசுல வச்சுக்காம சொல்லிடுவா. செல்விமா, போய் சாப்பிடு போ. உனக்கு கறி குழம்பும் கோழி சுக்காவும் வச்சிருக்கேன்.
4: தோ முகம் கழுவிட்டு வந்துடுறேம்மா, செம்ம பசியா இருக்குது.
3: ஆ ஆ, சீக்கிரவா சீக்கிரவா உக்கார். சாப்பிடு.
4: எம்மா, நீ இன்னைக்கு உன் தங்கச்சி வந்திருக்காங்கன்னு நல்லா சமைச்சுக்கிட்டு சும்மா சப்ப கட்டு கட்டாத.
3: சும்மா சும்மா அவங்கள ஏண்டி இழுக்கிற? நல்ல வேலை அவங்க அந்த ரூம்ல போய் இருக்காங்க. உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு. அம்மா,
4: என்னம்மா என்ன ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? டாக்டர் கிட்ட போவோமா?
3: சும்மா இருடி, சத்த போடாத. என் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா. லேஸ் அம்மாவுக்கு வயிறு வலிக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் ஓமம் வெந்தயத்தை போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சா சரியா போயிடும்.
4: போம்மா, உனக்கே உடம்புக்கு முடியல, இதுல சித்தி வேற இங்க வந்து உனக்கு வேலையை கூட்டுறாங்க. நீ எல்லாம் என்னைக்கு தான் உன் உடம்ப கவனிக்க போறியோ? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மொத்தமா இழுத்து வச்சுக்க போற பாரு. அப்ப உன்னை யார் பாக்காங்கன்னு நான் பார்க்க தானே போறேன்.
3: முதல்ல வாயை கழுவிடி. நான் யாரு குடியும் கெடுத்தது இல்ல, அதனால எனக்கு ஒண்ணு ஆகாது. நானே தண்ணியை சுட வச்சுக்கிடுதேம்மா.
4: என்னமோ பண்ணு, நான் போய் படிக்க போறேன்.
1: செல்விமா, சித்திக்கு ஒரு உதவி செய்வியா? தம்பிய குளிப்பாட்டி இட்லி கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா?
4: சித்தி, இப்பதான் படிக்கலான்னு போனேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சித்தி. என்ன செய்ய, நான் முடியாதுன்னு சொன்னா அம்மா தான் செய்யணும். அம்மாவுக்கு வைத்த வலி வேற, இவங்களும் உயிரை வாங்குறாங்க.
1: அக்கா.
3: என்னம்மா?
1: என்ன, இன்னைக்கு டாக்டரம்மா செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க.
3: அப்படியா? சரிம்மா, நான் சமையலை முடிச்சுட்டு வரேன். நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு, நான் ஃபோன் பண்ணி டோக்கன் போட சொல்லிடுறேன்.
1: சரிக்கா. வணக்கம் மேடம்.
5: வணக்கமா, வாங்க. எத்தனை மாசம் ஆகுது?
1: 9வது மாசம் மேடம். நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை, வயிறு வலியும் அப்பப்போ வந்து போகுது.
5: இது நிறமாசங்கிறதுனால அப்படிதாமா இருக்கும். இருங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். விமலா, குழந்தை ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனால் தண்ணி சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் உடனடியாக சிசரியன் பண்ணுறது நல்லது.

0: எனக்கு முதல் குழந்தை சுகப்பிரசவத்தில் தான் டாக்டர் பிறந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா?
1: ஓகே, சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நீ கண்டிப்பாக அட்மிட் ஆகிறது நல்லது. ஃபஸ்ட்டு வலி வர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். இன்ஜெக்ஷன் போட்டும் வலி வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது, சரியா?
2: மடி, நீ பயப்படாத. நீங்கள் அட்மிட் ஆயிக்கோ, நான் வீட்டில் போய் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? உன் புருஷனுக்கு தகவல் சொல்லிடு.
1: இங்க விமலாவோட சொந்தக்காரங்க யாருமா?
2: என்ன டாக்டர் சொல்லுங்க.
1: விமலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா, சுக பிரசவம்.
2: ரொம்ப சந்தோஷம், உங்க கை ராசி நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: காலம் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. பெரியவளுக்கு இந்த வருஷம் 5 வயசு முடிய போகுது, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோமா? அதான் இங்கே வேனே வருதே.
4: ஆமாம் பார்வதி, நம்ம பிள்ளைகளையும் டை கட்டி ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு தான் எனக்கும் ஆசை பார்வதி. அதுக்கு இங்கிலீஷ் பேசுறதை என் காதால் கேட்கணும் பார்வதி.
3: ஆமாயா, அடுத்த வீட்டுக்காரி மக 1ஆப்பு தான் படிக்குது. அம்மாவை மம்மிங்கு தான், அப்பாவை டேடிங்கு தான், குழாயடியில் அவளுக்கு இதே பேச்சு தான்.
4: சரி பார்வதி, ஏதோ பண்ணு, வேலைக்கு எனக்கு நேரம் ஆகுது. தூக்கு செல்லு, சாப்பாடு எடுத்து வை, உடனே கிளம்பணும். மணியை பார்க்காம இருந்துகிட்டே உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு.
3: ஆமாயா, 2 லிட்டர் கேனில் தண்ணி கூட எடுத்து வச்சுட்டேன். யோ, யார் யாருக்கெல்லாமோ வீடு கட்டி கொடுக்குற, நமக்கு நீ எப்பயா வீடு கட்ட போகிற?
4: பேங்கில் லோனை போட்டு நமக்கு இருக்கிற 2 சென்ட் நிலத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாமா?
3: கட்டணுயா, பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதே கட்டினாதான் உண்டு. அப்புறம் இதுக வளர்ந்துடுதுன்னா படிப்பு செலவு வேறு வந்துடும். இன்னும் பைக் வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு நிறைய ஆசை இருக்கியா? யாவமா பார்த்து போயா.
4: சரி பார்வதி, சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்ச பக்கோடாவும் பால்கோவாவும் வாங்கிட்டு வரட்டுமா?
3: வேலை முடிஞ்சு வரும்போது மறக்காமல் அந்த கடவுளியாக வாயா. பேச்சு சுவாரஸ்யத்தில் வேற பக்கமாக வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்லிடுறத. ஆமாம், இது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க.
4: சரிம்மா, நீ சொன்ன பிறகு நான் மறப்பேனா? சைக்கிளில் சாப்பாடு கூட எடுத்து வை, எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு பாரு, போயிட்டு வரேன்.
3: சரியா, பார்த்து போயிட்டு வா.
2: வாங்க வாங்க குழந்தைநாரே, வாங்க. அதுக்குள்ள என் தங்கச்சியை கூட்டு போக வந்துட்டீங்களா? குழந்தை பிறந்து 2 மாசம் தானே ஆகுது.
5: இல்ல அண்ணி, பையனை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும்ல, டீச்சர் போன் போட்டு கேட்டுட்டே இருக்காங்க.
2: சரிதான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போங்களேன். ஏமா, விமலா
6: அக்கா,
2: கடையில குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.
6: அக்கா, பாப்பாவுக்கு புது மாடல் தொட்டில்,
2: சரி,
6: விளையாட்டு ஜாமானம், 1 வயசு வரைக்கும் போடுற மாதிரியான துணிமணிகள், அப்புறமா பூட்ஸ், அப்புறம் மறந்துட்டேனே,
2: என்ன
6: கொஞ்சம் நாட்டு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா.
2: சரிம்மா சரிம்மா. இந்த மூத்தவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.
5: ஏ விமலா, நீ ஏன் அண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்துற? நான் வாங்கித்தர மாட்டேன்னா என்ன?
6: இல்லைங்க, நம்ம ஊருக்கு போகும்போது வெறுங்கைய விசிட்டா போக முடியும். உங்க வீட்டில் உள்ளவங்க என்ன மதிப்பாங்களா சொல்லுங்க? என்ன செய்யறது, எங்க அம்மா இருந்தா அவங்களாவே எல்லாம் செய்வாங்க. அவங்க சீக்கிரமா போய் சேர்ந்ததுனால தான் எங்க அக்கா கிட்ட கேட்க வேண்டியிருக்கு.
2: குழந்தைநார, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ அதெல்லாம் யோசிக்காத விமலா, நான் அன்னைக்கே கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டேன். இங்க பாத்தியா, இந்தா.
5: என்ன நீ இது, ஒரு 6 சூட்கேஸ்க்கு பொருள் இருக்கும் போலயே.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன் குழந்தைநார.
6: அட, நீங்க வேற சும்மா இருங்க, என்னவோ நீங்க தலை மேல தூக்கி சுமக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆம்னி பஸ்ல பின்னால லக்கேஜ் போட்டோம்னா ஊர்ல கொண்டு போய் இறக்கிற போறாங்க, அவ்வளவுதானே?
5: நீ சொன்ன சரிதாமா. ஆமா, நீ வீட்டுல சண்டை வராம இருக்கணும்னா ஒரு மந்திரம் இருக்குது, அதுல 2 வார்த்தை தான், ஒன்னு சரிம்மா, இன்னொன்னு சாரிம்மா. கல்யாணம் நாள்ல இருந்து அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
6: என்ன கிண்டலா?
5: மன்னிச்சுக்க தாயே, உன்னை கிண்டல் பண்ண முடியுமா?

0: என்ன இன்னும் இவர் வேலை முடிஞ்சு வர காணுமே. ஃபோன் அடித்து வர பார்த்துட்டேன், எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. மணி வேற 7 போகுது. சரி, அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போயே பார்ப்போம். ஆட்டோ ஆட்டோ, அந்த 3 மைலில் ஒரு புது கட்டிடம் கட்டுறாங்கல்ல, அங்கே கொஞ்சம் என்னை இறக்கி விட்டுருப்பா. ஐயோ, என்னாச்சு, ஒரே கூட்டமாக இருக்கு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, யாரையும் ஆஸ்பத்திரிக்கு வண்டியில் தூக்கிட்டு போகிறாங்களே. ஐயோ, அவர் லுங்க மாதிரி தெரியுது. என்னங்க என்னங்க,
1: என்னம்மா பார்வதி, வீட்டு வாடகை என்னாச்சு?
0: இருந்த காசெல்லாம் எங்க வீட்டுக்கார் இறந்த காரியத்துக்கே சரியா போச்சுங்க. நான் ஒரு வேலையை தேடிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வாடகை கொடுத்துறேன்
1: ஐயா. ஏற்கனவே 2 வாடகை பாக்கி, அதையே இன்னும் கொடுக்கல.
0: வேலைக்கு போனா பிள்ளைகளை பார்க்க முடியலைங்க. பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரி வேலையை தேடிட்டு இருக்கேன்
1: ஐயா. பார்வதி, இலவசமா குடியிருக்க நான் வீடு கட்டி கொடுக்கல. நான் வீடு கட்ட வாங்கின லோனையே இன்னும் கட்டி முடிக்கல. நல்லா இருப்ப, நீயா வீட்டை காலி பண்ணிரு, இல்லைன்னா நான் உன்னை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு நீ நடந்துக்கிடாத.
0: இங்கே இருந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு எங்கிட்ட எந்த பொருளும் இல்லையா, உடுத்தின துணியோடு போக வேண்டியது தான்.
2: அம்மா, வெயில் அடிக்குதுமா. அம்மா, பசிக்குதுமா.
0: கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அம்மா கிட்ட காசு வேற இல்லை, நான் என்னம்மா செய்ய. அம்மா அம்மா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா?
3: யார் மணி, என்ன வேணும்?
0: அம்மா, வீட்டு வேலை செய்ய ஆள் யாராவது வேணுமாம்மா?
3: அப்படிலாம் யாரும் தேவையில்லைம்மா.
2: அம்மா, பசிக்குதுமா.
3: பிள்ளைங்க சாப்பிடலையம்மா?
0: இல்லைங்கம்மா.
3: இரு இரு, இட்லி எடுத்துகிட்டு வரேன். இந்தா இந்த இட்லியை கொடு, சட்னியை தொட்டு கொடு, அப்புறமா பேசலாம். ஏம்மா, உனக்கு எந்த ஊரு, உன் வீட்டுக்காரர் இல்லையா, உன் பேர் என்ன?
0: அம்மா, என் பேர் பார்வதிம்மா. வீட்டுக்காரர் கொத்தனார் வேலை செஞ்சாருமா. வீடு கட்டுறப்பவே வீடு சரிஞ்சு விழுந்தவர் இறந்துட்டாருமா.
3: ஆதரிக்க சொந்த பந்தம் யாரும் இல்லையம்மா.
0: 2 ஒரே இடத்துல வேலை பார்த்தோம்மா, கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம்மா, 2 வீட்லேயும் ஏற்றுக்கல. அவர் இறந்து போனதுக்கப்புறம் கூட இந்த பிள்ளைகளை பார்த்துக்க கூட அவங்களுக்கு மனசு வரலம்மா.
3: ஐயோ கடவுளே. ஏம்மா, எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல?
0: அது ஒன்றும் இல்லைம்மா, வேலைக்குன்னு போனால் பிள்ளைகளை பார்க்க முடியலம்மா. பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது வேலையை தேடிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இப்போ இங்கே இருக்கக்கூட இடம் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா.
3: ஒன்று பார்த்தா பாவமாக இருக்குமா. எங்கள் வீட்டில் வேலை ரொம்ப இல்லை, எங்களுக்கு விவசாயம்தான், சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. நீ ஒன்று பண்ணு, ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்க. பக்கத்தில் தையல் சொல்லி கொடுக்காங்க, படி. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கற்றுக்கிட்ட தொழில் கைவிடாது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ல.
4: இப்போ எதுக்குமா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிற? அதான் விருந்தாளெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே, இப்போ நாம 3 தானே இருக்கோம், வேலைன்னா அப்படியா இருக்கு?
0: ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நிற்கதையாக நிற்கிற என்னையும் இந்த பிள்ளைங்க முகத்தையும் பாருங்க ஐயா.
3: ஏங்க, மொட்டை மாடியில் ஒரு ரூம் காலியாக இருக்குல்ல, அதில் அவங்க தங்கட்டும். செல்வி காலேஜுக்கு போயிடுவா, நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, நாங்கள் ஒத்தையில் இருப்பேன். எனக்கு பேச்சு துணைக்கு ஆளுமாச்சு, வேலை சுமையும் எனக்கு கொஞ்சம் குறையும் இல்லை.
4: சரிதான்,
3: எனக்கு வர வர என்ன வயசு குறைஞ்சிக்கிட்டா போகுது, அப்பப்போ வயிற்று வலி வேற வந்து உயிரை வாங்குதுங்க, அதனால் அவள் இங்கே இருக்கட்டுமே.
4: ஏதோ நீ சொல்ற, சரி சரி, அது உன்னோட விருப்பம்.
3: சரிங்க, விமலா பிள்ளைகளை கூட்டிட்டு ஊருக்கு போனதும் வீடே வெறிச்சோடி போச்சு. நல்ல வேலை, கடவுளா பார்த்து பார்வதியையும் அவள் பிள்ளைகளையும் அனுப்பி வச்சிருக்காரு. மடி பார்வதி, நீ இங்கே இருந்துக்கம்மா, ரூமில் தங்கிக்க.
0: அம்மா ரொம்ப நன்றிம்மா, இந்த பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டு வீடை பெருக்கி தொடச்சிட்றம்மா.
3: சரிம்மா சரிம்மா.
5: செல்வி,
6: என்னம்மா?
5: அந்த ஃபோன் எடுத்துட்டு வாம்மா.
6: இந்த எடுத்துட்டு வரேம்மா.
3: அந்த சின்ன குழந்தை யாவமாவே இருக்கு, 2 கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேனா. அதான் குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா, ரொம்ப தேடுது. அதுக்குள்ள

0: கூப்பிட்டு போயிட்டாளே. ஃபோன் போட்டா போட்டா. ஹலோ விமலா, ஏடியம்மா ஊருக்கு போய் சேர்ந்த செய்தியை சொன்னேன். சரி, அப்பப்போ பேசலாம்ல. குழந்தை எப்படி இருக்கா? நீ நாட்டு மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா?
1: ஹலோ அக்கா, இங்கே எனக்கு ரொம்ப வேலைக்கா. இந்த குழந்தை வேற படா படுத்து எடுக்குது. காலையிலேயே சமையல் செஞ்சு டிஃபன் கட்டி அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு திரும்பினா இந்த சின்னதை கவனிக்க வேண்டியிருக்குது. அவளை குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுது. நைட்லையும் முழிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நானும் தூங்கவே முடியல, ஒரே டயர்டு.
0: பிள்ளைய வளர்க்குதுன்னா சும்மாவா? கொஞ்சம் யோசித்து பாரு, நம்ம அம்மா நம்மளையெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போல்லாம் அம்மியில் மசாலா அரைச்சி ஆட்டுக்கல்லில் மாவாட்டி விறகடுப்பில் சமையல் பண்ணி அப்பப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு நாள் கூட புலம்பி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ நாள் நான் கூட அப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உன் மாமாலாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாரடி.
1: எக்கா, நானே நொந்து போய் இருக்கேன். நிறைய வேலை கிடக்கு. ஃபோனை வை, அப்புறமா பேசுகிறேன்.
0: பாத்தியா, என்ன உலகண்டா இது? நாம் இவ்வளவு செஞ்சு என்ன புண்ணியம்? நாலு வார்த்தை பேசுறதுக்கு கூட இவளுக்கு நேரம் இல்லாமல் போச்சான். பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இது ஒரு குத்தமா?
2: அம்மா, என்னம்மா தனியாக ஏதோ பேசிட்டு இருக்கீங்க?
0: ஒன்றும் இல்லைம்மா. நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
2: ஆமாம்மா. வந்து வந்து
0: என்ன பார்வதி, வந்து வந்துன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன்.
2: ஒன்றும் இல்லைங்கம்மா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு இருக்கேன்.
0: ஆமாம் பார்வதி, பிள்ளைங்களை படிக்க வையி. முன்ன மாதிரி கிடையாது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ படித்தாதான் அதுக வாழ்க்கைக்கு நல்லது. ஆமாம், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்ட்டு இருக்கேன்?
2: அடுத்த தெருவில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குல்லாமா?
0: ஆமாம்மா,
2: அதுலேயே சேர்த்துறதுலான்னு இருக்கேம்மா.
0: சரி சரி.
2: அங்கேயே காலை சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களாம். அது போக யூனிஃபார்மு, நோட்டு, புக்கு, பேக்கு, ஷூவு, சாக்ஸு, கலர் பென்சில் எல்லாமே கொடுக்காங்களாம்மா.
0: அடையப்பா, இவ்வளவு செய்கிறாங்களா? நான் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் தான் படிப்பு செலவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம். எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் தெரியுமா?
2: அம்மா, நேற்று காய்கறி வாங்க கடைக்கு போனலம்மா. அப்போ பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா தான் சொல்லிச்சு, அரசு பள்ளியில் படித்து அவங்க பொண்ணு நல்ல மார்க் வாங்கி சென்னையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்களாம். படித்து முடித்த உடனே வேலையும் கிடைச்சிரும்னு சொன்னாங்கம்மா.
0: ரொம்ப நல்லதாக போச்சே. நீ ஒன்று பண்ணு, காலையில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு தையல் கற்றுக்கோ. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோ. ஆம்பளை துணி இல்லாமல் இருக்க, எங்கே இருந்தாலும் கைத்தொழில் கற்றுக்கிறது என்றைக்கு நமக்கு கை கொடுக்கும். யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பாரு.
2: ஆமாம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா? அம்மா நல்லா இருக்கீங்களே.
0: ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வயிற்றை புரட்டுற மாதிரி இருக்கு.
2: அப்படியாம்மா, இருங்க. சுக்கும் கருப்பட்டியும் மல்லியும் தட்டி போட்டு சூடாக ஒரு காப்பி எடுத்துகிட்டு வரேம்மா.
0: சரிம்மா.
2: அம்மா, அம்மா இந்தாங்கம்மா, குடிங்கம்மா.
0: தாம்மா. அம்மா நல்லா இருக்கு பார்வதி, சுக்கு தண்ணி நல்லா இருக்கு.
2: சரிம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் சமையலை பார்த்துக்கிறேம்மா.
0: சரிம்மா. அம்மாடி, முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சாம்பார் வச்சு பாவக்காயை வதக்கிடு.
2: சரிங்கம்மா. கூடவே கொஞ்சம் சேமியா பாயாசமும் செஞ்சிருதம்மா.
0: பாயாசமா? என்ன இன்னைக்கு?
2: ஒன்றும் இல்லைம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா கசப்பு பாவக்காய் செய்கிறேன்ல, அதான் கொஞ்சம் இனிப்பு பாயசம் செய்யலான்னு இருக்கம்மா.
0: ஆமாம் பார்வதி, நீ சொன்ன உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது.
2: அப்படியாம்மா, பெரியவங்க சொன்னால் அதில் காரணம் இருக்கும்லம்மா.
0: பார்வதி, நம்ம உணவில் ஆறு சுவையும் இருந்தால் ரொம்ப நல்லது. கீரை, காய்கறி, மாவுச்சத்து, புரதச்சத்து இதெல்லாம் சேர்த்து நல்ல உணவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க.
2: சரிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேம்மா.
0: காலை எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா?
3: ஆமாம் முத்து, நம்ம பார்வதி பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தது, இப்போது காலேஜ் படிக்கிறதுக்கு சென்னைக்கு போயிட்டாங்களாமே.
0: ஆமாங்க, அவங்க சென்னைக்கு போகிற

0: சொன்னதோ எனக்கு பகீர்னு ஆயிட்டு தெரியுமா?
1: பிறகு என்ன இருக்காதா உனக்கு? உன்னை ராசாத்தி மாதிரி இல்லை பார்த்துக்கிட்டா?
0: ஆமாங்க, எனக்கு பார்வதி சென்னைக்கு போன உடனே வலது கையே உடஞ்ச மாதிரி ஆயிட்டு தெரியுமா?
1: அப்பயே அவளை போக விட்ட.
0: அவ பிள்ளைங்க ரெண்டு பேரும் சென்னையில அரசாங்க உதவி தொகை கிடைச்சி படிக்க போயிட்டாங்க.
1: அப்படியா?
0: அவ மட்டும் இங்க இருந்தா எப்படி பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா?
1: ஓ, அதுவும் சரிதான்.
0: ஆமா, பிள்ளைங்க அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கா. இருந்தாலும் இவளால பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியல, பிள்ளைகளுக்கு இவளை பார்க்காம இருக்க முடியல.
1: ஆமா, பிள்ளைகளுக்காக தானே உழைக்கிறா, பாவம்.
0: ஆமாங்க, அதனால தான் இங்கே இருக்கும்போதே மாசத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ சென்னை போன உடனே வார வாரம் பிள்ளைகளை பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சென்னையில் உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கோமான்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொன்னா.
1: சென்னையில் கொஞ்சம் வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்வதி தையல் நல்லா பழகிட்டாளா?
0: ஆமாங்க, நல்ல தைப்பா. இப்போ சென்னையில் ஒரு ரெடிமேடு துணி தைக்கிற கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கான்.
1: நல்லதாக போச்சு. அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டினா சரி.
0: ஆமாங்க, கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.
1: ஆமாம் முத்து, பார்வதி இப்போல்லாம் ஃபோன் பண்ணுறாளா?
0: ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தா. இப்போ கொஞ்ச நாளாக ஃபோனே போடலை தெரியுமா?
1: சரி, அதனால் என்ன, எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி. ஆமாம், போகணுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, செல்வி ஃபோன் பண்ணி நாளாச்சுல்ல?
0: ஆமாங்க, ஃபோன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏமா உனக்கு வேறு வேலை இல்லையா, சும்மா ஏமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவா. அதான் நான் கூட ஃபோன் பண்ணுறதே இல்லை.
1: சரி, நானே செல்விக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பால்ல?

0: செல்வி, செல்வி.
1: என்னப்பா சொல்லுங்கப்பா.
0: ஏமா எப்படிமா இருக்க, ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லையாம்மா?
1: நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா பக்கத்தில் இருக்காங்களாப்பா?
0: பக்கத்தில் தான் இருக்கா, கொடுக்கணுமா?
1: அம்மா கிட்ட கொடுங்கப்பா.
2: சொல்லுடி.
1: ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
2: என்ன எதுக்கடி திட்டுற? ஃபோன் பண்ணது உங்க அப்பா, எது சொல்றதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்டே சொல்ல வேண்டியதானே.
1: அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணலேன்னு ஒரே குறை தான். இங்கே நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும்.
2: சரி சரி சரி, கோவப்படாதடி. உடம்பை பார்த்துக்க என்னம்மா, மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன்னு சொல்லு.
1: சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா அவங்கள கூப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஃபோனை வச்சிடவா?
2: ம், கேட்டிங்களா? கொமாகா பேசுகிற பேச்சை கேட்டிங்களான்னு.
0: உலகமே அப்படி தான் இருக்குது, யாரையும் இந்த காலத்தில் குறை சொல்ல முடியாது. வா பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம்.
2: இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுருக்கீங்க.
0: நல்லா இருக்குது முத்து பேச்சு. ரொம்ப நாளாக நீ வெண்டைக்காய் குழம்பு வைக்கவே இல்லையா? ஆமாம், நீ சாப்பிடலையா?
2: இப்போ எனக்கு பசிக்கலைங்க, ஏதோ வயிறு புரட்டுற மாதிரியே இருக்குது.
0: கொஞ்சம் மோர் சாதமாகவும் சாப்பிடுமா. இப்போ வீட்டில் இருக்கிறது நாம் ரெண்டு பேர் தான்.
2: கொஞ்சம் வேணால் சாப்பிட்றேன்.
0: தட்டை பார்த்து ஒழுங்காக சாப்பிடு. என்னத்தை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க?
2: இல்லைங்க, நம்ம செல்வி மேலே கோவப்படுறது தப்புன்னு நினைக்கிறேங்க.
0: என்ன தப்பு? அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டால, வாரத்துக்கு ஒரு தரமாவது ஃபோன் பண்ண வேண்டாமா?
2: அப்படி இல்லைங்க, அவள் வேலை அப்படி. வேலையை முடிச்சுட்டு வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவா. அதுவும் இல்லாமல் நம்ம தானே அவளை அமெரிக்காவில் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்.
0: அது சரி, எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரிதான்.
2: இங்கே ராத்திரின்னா அங்கே அவங்களுக்கு பகல், நாம் தூங்க போகிற நேரத்தில் அவங்க அங்கே முழிப்பாங்க. அதனால தாங்க அவளால் பேசவே முடியல. கோவப்பட்டு என்ன செய்ய?
0: சரி சரி, இப்போ சாப்பிடு.

அச்சோ, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கே, மணி 6 ஆகுது. அடடா, அவங்களும் எந்திக்கல போல இருக்கே. சரி, ஒரு டீயை போட்டுட்டு வந்து எழுப்புவோம். என்னங்க என்னங்க, எந்திரிங்க, மணி 6 ஆகுதுல்ல, இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க இந்த டீயை குடிங்க. என்னங்க,

எனக்கு எந்திரிங்க. என்னங்க என்னங்க என்னங்க, உடம்புல குழந்தை கிடக்கு, என்னங்க

சாப்பிடுவேன் இந்த காலையிலே. ஐயோ என்னங்க என்னங்க, நான் என்ன செய்வேன்? 108 போட்டு ஆஸ்பத்திரி கூட்ட போல.

ஹலோ ஹலோ, 108 வண்டிங்களா? கொஞ்சம் வாங்களே. ஆமாம், வாங்க சீக்கிரமா. ஆமாம், ஐயனார் தெருவுதான், 52 நம்பர் வீடு, சீக்கிரம் வாங்க.

0: வாங்க தம்பி, வந்துட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க ஐயா, என்னாச்சுன்னு பாருங்க ஐயா.
1: அம்மா உயிர் போயிருச்சம்மா.
0: ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க?
1: அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்க. அழாதீங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் புண்ணியம் ஒண்ணும் கிடையாது, இங்கே ஆக வேண்டியத பாருங்கம்மா.
0: என்னங்க, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னீங்களே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே போவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தம்பி? தம்பி, இந்த நம்பரு கொஞ்சம் போன் போடுங்களேன், என் மகா நம்பர் தான் ஐயா, போடுங்க ஐயா.
1: தாங்கம்மா தாங்க.

0: ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்களம்மா.
1: எடுக்கலையா? ஐயா, இது என் தங்கச்சி நம்பரையா? கொஞ்சம் இவளுக்காவது ஃபோன் போட்டு பாருங்க ஐயா.
0: நான் ஃபோன் போடுறேம்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்க.
1: ஆமாம்.

0: ஹலோ, அம்மாடி விமலா.
1: அக்கா
0: விமலா,
1: ஏன் அக்கா என்னாச்சு?
0: அத்தா தவறிட்டாருமா,
1: கடவுளே
0: நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா.
1: ஐயோ
0: அம்மாடி, யாரும் இல்லாம இருக்கம்மா, நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்மா.
1: ஐயோ அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா. ஐயோ என்னால முடியலக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ அவருக்கு வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, லீவு வேற கொடுக்க மாட்டாங்களே. நான் ரெண்டு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு எப்படிக்கா வர முடியும்? என்ன செய்யறது எனக்கு ஒன்னும் புரியலக்கா.
0: முடிஞ்சாவா அம்மா?
2: ஏமா ஏமா, செல்வினி யாரோ போன் பண்றாங்கம்மா.
0: ஏன் போடுதையா, கொடுங்கய்யா. அம்மா செல்வி, அம்மாடி அப்பா தவறிட்டாரும்மா.
1: எப்படிமா எப்படிமா, அப்பாவுக்கு சுகம் இல்லாம இருந்துச்சா?
0: நேத்து ராத்திரி கூட நல்லா தானம்மா பேசிக்கிட்டு இருந்தாரு. காலையில எழுப்புற மனசு எந்திக்கலம்மா. அதுக்கப்புறமா 108 போன் பண்ணுனேன், அந்த தம்பி வந்து அப்பா தவறி

0: சொன்னாங்கம்மா.
1: அலாதம்மா.
0: அம்மா இங்க யாருமே இல்லம்மா, நீ வந்துடுறியம்மா வந்துடுறியா?
1: என்னம்மா சொல்ற, நான் பக்கத்துலயாமா இருக்கேன்.
0: அம்மாடி நான் ஃப்ரீசர்ல நாலு வைக்க சொல்றேம்மா, நீ லீவு போட்டுட்டு வந்துருமா, வரியம்மா.
1: அம்மா நம்ம ஊர் மாதிரி நினைச்சியா? நினைச்ச நேரம் லீவ் போட்டு வர முடியாது. நீயே நம்ம சொந்த பந்தங்களை வச்சு அடக்கம் பண்ணிருமா? எனக்கு லீவு கிடைக்கிறப்ப வந்து நாம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சிடறேம்மா.
0: அம்மா இப்படி சொல்ற, கடைசி அவனுக்கு அப்பா முகத்தை பார்க்கணும்னு தோணலையா?
1: அம்மா எனக்கும் அப்பாவை பார்க்கணும்னு நினைப்பில்லையா? ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில வர முடியாதுமா. நான் லீவு கிடைச்சதும் வாரேம்மா, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா.
0: சரிம்மா சரி.
1: அம்மா செலவுக்கு காசு இல்லைன்னா சொல்லுமா, நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு. அல்லாதம்மா
0: வேண்டாம், காசு எல்லாம் இருக்குமா.
1: மத்த என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கோமா.
0: சரிம்மா சரி வச்சிடறேன்.

அம்மா, உங்கள் சொந்தக்காரங்க ஒரு 6 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வர்றதா சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் அழாமல் இருங்கம்மா.

0: ஐயா, 108 தம்பி தானே நீங்க?
1: ஆமாமா, சொல்லுங்கம்மா.
0: தம்பி, சிரமமா நினைக்காதீங்க. காலையில ஒரு வீட்டுக்கு வந்தீங்கல்ல?
1: ஆமா.
0: அங்க ஒருத்தரை பார்த்துட்டு இறந்து போயிட்டதா சொன்னீங்கல்ல?
1: ஆமாமா.
0: அங்க இருந்துதான் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: இல்ல, சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு கொடுத்து தர சொன்னே, போட்டீங்களா?
1: ஆமாமா, சொந்தக்காரங்களுக்கு அப்பவே போன் பண்ணேன், வர்றோன்னு சொன்னாங்களே, யாரும் வரலையாமா?
0: இல்ல, கொஞ்ச பேர் வந்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க தம்பி.
1: அடடா,
0: அடுத்தது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தம்பி. எனக்கு வெளி உலகம் தெரியாதுயா. என் வீட்டுக்காரர் அடக்கம் பண்றது எப்படின்னு தெரியல தம்பி. அவரை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
1: ஏம்மா, நான் எப்படிமா இதுல உங்களுக்கு உதவி செய்ய முடியும்?
0: இல்ல தம்பி, சொந்த பந்த யாருமே முன் வரல தம்பி. ஒரு பொம்பளையா இந்த காரியத்தை நான் எடுத்து செய்ய முடியுமா? இந்த உலகம் ஏத்துக்கிடுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
1: சரிம்மா, சரிம்மா, நீங்க அழாதீங்கம்மா. ஏம்மா, யார் இல்லைன்னு வேற சொல்றீங்க. எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். அடக்கம் செய்யறதுக்கு அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கணும். இந்த ஆஸ்பத்திரியில நான் விவரமா சொல்லி இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்களோட ஆதார் கார்டை எடுத்து வைங்கம்மா.
0: சரிங்க.
1: ஊருக்கு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தகன மேடையில நம்ம காரியத்தை முடிச்சிடலாம்.
0: சரியா.
1: அப்புறமா கொஞ்சம் சாம்பல் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலையில வச்சு ஆகக்கூடிய காரியத்தை பாத்துக்கலாம்.
0: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.

0: கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? தைரியமாக இருங்கம்மா, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையம்மா அது போகிற போக்கில் நம்ம வாழ கற்றுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது.
1: இல்லை தம்பி, சொந்த பந்தங்க சண்டை சச்சரவுனாலும் நல்ல காரியத்துக்கு வராட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து கலந்துக்காமல் இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரங்க இறந்ததுக்கு கூட ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்லை பார்த்தீங்களா? அதான் தம்பி கொடுமை.
0: காலம் மாறிடுச்சுமா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறத்தானே வேண்டியது இருக்குமா.
1: தம்பி, என் வீட்டுக்காரருக்கு கடவுள் மாதிரி நீங்கள் வந்து இருந்து அடக்கம் பண்ணி கொடுத்தீங்க. என் நிலைமை தான் என்ன ஆக போதோ தெரியல தம்பி. என் நிலைமையை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு.
0: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தாம்மா நம்ம வாழ்க்கையே இருக்கு.
1: தம்பி, நேற்று வரைக்கும் எனக்கு துணையாக என் வீட்டுக்காரர் இருந்தார். இனிமே எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. இத்த வழி வேற அப்பப்போ வருது தம்பி. என் வீட்டுக்காரர் தான் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்கிடுவார். எனக்கு இப்போ ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லை.
0: அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, தனிமையை போக்கணும்னா இந்த சமூகமும் சொந்த பந்தங்களும் நமக்கு ரொம்ப அவசியம்மா. வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, அதை நாம தாமா தேடிக்கணும்.
1: தம்பி, என் கவலையும் கஷ்டத்தையும் சொல்லி உங்கள் நேரத்தையும் வீணடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செஞ்ச உதவிக்கு கடவுள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருப்பாரு தம்பி.
0: இனிமேல் என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிற்கிறேம்மா.
1: சரி தம்பி, சரி, ரொம்ப நன்றி.

0: கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. பெத்த புள்ள வரல, கூட பிறந்தவ வரல, சொந்த பந்தமும் வரல. யாருன்னே தெரியாத நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க தம்பி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல.
1: அழாதீங்கம்மா, ஒரு நன்றி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் தைரியமாக இருங்கம்மா. கடவுள் நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நாம் இங்கே வாழ்ந்து தானம்மா ஆகணும்.

0: ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்டிங்களா?
1: இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? அம்மாவுக்கு அப்பப்போ வயிறு வலி வருது, தலை சுற்றுருக்கு. நல்லா இருக்கிற சமயத்தில் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவேன். என்னமோ ஒன்றுனா என்னை பார்க்க யார் இருக்கா? ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணிக்கம்மா அம்மாவுக்கு. ஃபோன் எடுக்கலைன்னா பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது விசாரிச்சுக்க.
0: அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? பக்கத்தில் இருந்தால் தானம்மா நான் உங்களை பார்த்துக்க முடியும்.
1: உங்கள் அப்பா இறந்து 6 மாதம் ஆகுது. நீ
0: என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கியம்மா.
1: ஏம்மா, இப்போ தினமும் என் கூட ஃபோனில் பேசுகிறல்ல? அப்பா இருக்கும்போது நீ பேசியிருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா?
0: அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலை.
1: சரிம்மா, சரி விடு. நமக்கு விதி என்னன்னு எழுதியிருக்கோ அது நடந்துட்டு போகுது.
0: சரி, உனக்கு விசா ரெடி பண்ணுறேன். நீ அங்கே தனியாக இருக்க வேண்டாமா, இங்கே வந்துட்றியா?
1: அவ்வளோ தூரத்துக்கு நான் வரலம்மா. நான் இறந்தா கூட தூக்கி புதைக்க அங்கே ஆள் இருக்குமோ என்னமோ தெரியல, நான் வரலம்மா.
0: ஏம்மா இப்படி பேசுகிற?
1: இல்லை செல்வி, உங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கு பயம் வந்துட்டுமா. அவர் அடக்கு செய்ய யாருமே வரல தெரியுமா. நானும் அந்த 108 வண்டி ஓட்டுற தம்பியும் தான் இருந்தோம். எனக்கான தேதி என்னைக்கோ தெரியல.
0: அல்லாதம்மா, இங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற.
1: கை கால் திடனாக இருக்கிற வரைக்கும் நான் நம்ம வீட்டில் இருந்துக்கிறேம்மா. நீ உடம்ப பார்த்துக்க.
0: சரிம்மா, நான் தூங்க போகிறேன், நேரம் ஆயிடுச்சு.
1: ம் ம்

அம்மா, வயிறு வலிக்கே. வெந்நீர் குடித்த பிறகு வயிறு வலி கேட்கலி. ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே பக்கத்து வீட்டிலெல்லாம், அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியாது. 108க்காவது ஃபோன் போடுவோம். செல்லுங்கன்னு தானே வச்சேன்.

0: ஹலோ தம்பி.
1: ஏம்மா என்னமா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க? என்னாச்சுமா?
0: ஐயா வயிறு வலி தாங்க முடியலையா.

0: உங்களுக்கு வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீர் கட்டி இருக்கிறது தெரியுதுமா? கட்டி ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதுமா.
1: என்ன டாக்டர் சொல்கிறீங்க?
0: ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா. உங்கள் கூட யார் வந்திருக்காங்க?
1: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவள் அமெரிக்காவில் இருக்கா டாக்டர். இருங்க, என் தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுதேன்.
0: சரி, அவங்க வந்ததும் என்னைய பார்க்க சொல்லுங்கள். சிஸ்டர், இவங்களுக்கு அட்மிஷன் போடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிற மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவங்கள அட்டன் பண்ண யாராவது வந்திருந்தா உடனே கூட்டிட்டு வாங்க.
2: சரிங்க டாக்டர். அம்மா, உங்கள் தங்கச்சி ஃபோன் நம்பர் கொடுங்க.
1: இந்த டைரியில் இருக்குமா, அதை பாருங்க. விமலான்னு எழுதியிருக்கோம்.
2: ஹலோ, விமலா இருக்காங்களா?
3: நீங்க யார் மேடம்? எங்க அக்கா ஃபோன்ல இருந்து நீங்க கூப்பிடுறீங்க.
2: முத்து பேச்சுங்கிறவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. கவனிக்க யாரும் இல்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன்.
3: ஐயோ, எங்க அக்காவுக்கு என்னாச்சுங்க?
2: ஏம்மா, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா. அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க. நான் அவங்க நர்ஸு தான் பேசுறேன். ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு நேற்று நடுராத்திரியில் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாங்க.
3: எங்க அக்கா எங்களுக்கு அம்மா மாதிரி, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சென்னையில் இருக்கேன், உடனே எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை, நான் பணம் கட்டிடுறேன். அவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குவீங்களா?
2: மேடம், அவங்களுக்கு வயிற்றுல கட்டி இருக்குது. அது புற்றுநோயாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த கட்டி புற்று கட்டியான்னு பார்க்குறதுக்கு லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட இருந்தீங்கன்னா நல்லது.
3: இல்லை மேடம், நானும் வேலைக்கு போகிறேன், என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாரு. குழந்தைகள் வேற பார்த்துக்கணும். நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது.
2: சரி மேடம், டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு கவனிப்பு ரொம்ப தேவையில்லை, அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க.
0: ஆமாம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நினச்சி பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அதனால் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது. சென்னையில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்கே போயிட்டு நீங்கள் கீமோதெரப்பி கொடுங்க. ரொம்ப நல்லா பார்ப்பாங்க.
1: என்ன சொல்கிறீங்க?
0: அம்மா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. உடனே கண்டுபிடிச்சது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் போங்க, கீமோதெரப்பி கொடுத்து உங்களை குணப்படுத்திடுவாங்க.
1: சென்னைக்கு போகணுமா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் கூட யாருமே இல்லையே.
0: அதெல்லாம் யாருமே தேவையில்லம்மா. கீமோ கொடுக்குற ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நரம்பு வழியாக நமக்கு எப்படி குளுக்கோஸ் ஏற்றுறமோ அதே மாதிரி தான் மருந்து ஏற்றுவாங்க.
1: அப்புறம் டாக்டர்?
0: உங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டயர்டாக இருக்கும், அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருமா டாக்டர்?
0: எவ்வளவு சீக்கிரம் அங்கே போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுமா.
1: சரிங்க டாக்டர். நான் ஒத்தையில் தான் போகணும், யாரும் வரமாட்டாங்க. சரி.
3: ஹலோ அக்கா, எப்படி இருக்க?
1: விமலா, கீமோ தெரபி கொடுக்கறதுக்கு சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா.
3: நல்லதுதான்க்கா, நீ பேசாம இங்கேயே வந்துரு.
1: உனக்கு ஏண்டி சிரமம்?
3: எனக்கு என்ன சிரமம் சொல்லு. உன் விஷயத்தில் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க்கா.
1: முடிவா? என்ன முடிவு? அதுவும் என்கிட்ட எதுவும் கேட்காம?
3: ஏக்கா, நீ ஏன் உடம்புக்கு முடியாமல் இருக்க? பேசாமல் நாங்கள் சொல்கிறபடி கேள.
1: என்னன்னு சொல்ல.
3: ஒரு 6 மாதம் நீ இங்கே என் வீட்டில் இரு. அடுத்த 6 மாதம் அமெரிக்காவில் செல்வி உன்னை பார்த்துப்பா. மாமாவோட பென்ஷன் வருதில்ல, எங்களுக்கு அதை கொடுத்துரு, அவ்வளோதான்.
1: அது எப்படி விமலா? நீ சென்னையில் இருக்க, செல்வி அமெரிக்காவில்?

0: இருக்கா?
1: ஆமாக்கா, இங்கே இருக்கும்போது இங்கே இருக்க டாக்டர்கிட்ட பார்ப்போம், அமெரிக்கா போகும்போது அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பார்ப்போம், அவ்வளோதானே?
0: விமலா, நான் உன் கூட இருக்கம்மா, மாத செலவுக்கு பணம் தந்துடுறேன்.
1: என்னக்கா இப்படி பேசுகிற? உன் மகக்கிட்டையும் ஒரு 6 மாதம் இருக்கலாம்ல.
0: அமெரிக்காவில் எப்படி எப்படி இருக்கோ தெரியலேம்மா.
1: நல்லா இருக்கே கதை, அதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லு? உன் மக அங்கே ஜாலியாக அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா? நான் தெரியாம தான் கேட்குறேன், நீ என்ன மட்டும்தான் கவனிச்சியா? சரி, போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுற.
0: சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன்.
1: சரி.

0: என்ன வெயில் அடிக்குமா, தாங்கவே முடியல. நல்லவங்களுக்கு காலமே இல்லை. எல்லாரையும் எவ்வளவு அன்பாக நான் நேசித்தேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன். இப்போ நம்மளை கவனிக்க ஒரு நாதியும் இல்லை. தலை சுத்துது, கண்ணை இருட்டிட்டு வருது.
1: அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு?
2: ஹலோ ஹலோ
3: சார், அண்ணா சாலையில் ஒரு அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்க சார்.
1: தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம்
3: கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா,
1: கொஞ்சம் ஒதுங்குங்க, கொஞ்சம் இடத்த விடுங்க.
3: வர்றேன் சார்.
0: எனக்கு என்னமாச்சு? ஏ, என்ன சுத்தி எல்லாரும் கூட்டமா நிக்கீங்க, என்னாச்சு?
4: ஒண்ணுமில்ல பாட்டியம்மா, இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க. உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள் பாட்டியம்மா, நானே கொண்டு போய் விட்டுறேன்.
0: தம்பி, எனக்கு யாருமே இல்லை தம்பி.
4: அப்படி சொல்லாதீங்க பாட்டி, இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை பாட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தான்.
0: பெத்த பிள்ளையும் கவனிக்கலை, சொந்த பந்தங்களும் கவனிக்க தயாராக இல்லை. வீட்டில் நான் அனாதையாக இறந்து கிடந்தால் கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது தம்பி. எனக்கு என்ன கதை கிடைக்க போகுதோ தெரியலையே.
4: சரிம்மா சரிம்மா, எங்க போகணும்னு நினைக்கீங்க?
0: எங்க போகணும்னு எனக்கே தெரியலையப்பா.
4: பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோரில் இருக்கு, அங்க சேர்ந்துக்கிறீங்களாமா?
0: அப்படி ஐயா, அங்க யார் சேர்ந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்களா?
4: நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க.
0: சரியா, அப்ப அங்கேயே கூட்டிட்டு போயா.
4: வாங்க பாட்டி, போலாம்.
0: வாரையா. எவ்வளோ மரங்கள் நிற்கி, மரங்கள் நிற்கிறதுனால இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்குல்ல தம்பி?
4: ஆமாம் பாட்டி, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவாக சொல்லி வச்சாங்க.
0: ஐயா, இந்த முதியோரில் சூழலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குயா.
4: ஆமாம் பாட்டி, இந்த முதியோர் இல்லத்து ஓனர் ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரி யார் இங்கே வந்தாலும் இங்கே கொண்டு வந்து விட்டுடுவேன்.
0: ஓஹோ,
4: இந்த ஓனரும் ஒரு காலத்தில் ஆதரவு இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்காங்க.
0: அப்படியாப்பா, கஷ்டப்பட்டவங்களுக்கு தான்ப்பா மற்றவங்க கஷ்டத்தை உணர முடியும்.
4: பாட்டி வாங்க, மேனேஜர் வர கொஞ்சம் நேரம் ஆகுமா, அது வரைக்கும் இங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம்.
0: சரிப்பா. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குப்பா. எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க முதியோர்களுக்கெல்லாம். சாப்பாட்டு அறை ஒரு பக்கம் இருக்குது, அங்கங்கே சோபாலாம் இருக்குது.
4: இது என்ன பிரமாதம் பாட்டி, இங்கே ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது பாருங்க, வாங்க அதை பார்க்கலாம்.
0: ஆமையா, எவ்வளவு அழகா இருக்கு.
4: ஆமா பாட்டி, இன்னும் கொஞ்சம் மேடை பக்கத்துல போய் பார்க்கலாம். பாட்டி பாட்டி, கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுங்க. இந்த அழகான சிலையை பார்க்கும்போது உங்களை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குதே.
0: ஆமாயா, சிலை ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே கலர்ல நான் ஒரு புடவை வச்சிருக்கேனே. ஆமா, நான் போட்டிருந்த மாதிரி அதே கம்மலு அதே மூக்குத்தி தான். எப்படிப்பா அதெல்லாம்
4: தெரியலையே பாட்டி?
0: எனக்கும் தெரியலையே.

0: அம்மா, எப்படிமா இருக்கீங்க?
1: யாருமா நீ?
0: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: இப்படி மூச்சிறைக்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிற, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, யாருமா நீ? எனக்கு தெரியலையே.
0: என்ன தெரியலையாம்மா? நல்லா பாருங்க.
1: அம்மாடி, சின்ன வயசா இருக்க, எனக்கு உன்னை யாருன்னு தெரியலையம்மா.
0: அம்மா, நல்லா பாருங்கம்மா, என்ன தெரியலையா?
1: ஐயோ, என்னை கட்டி பிடிச்ச உன் புடவைலாம் கசங்கிட்டுமா. அம்மாடி, என் புடவைலாம் தூசி மண்ணுமா இருக்கு.
0: நான் இன்னைக்கு நல்ல புடவை உடுத்திருக்கேன்.

0: கமா.
1: பார்வதி. ஆமாம்மா, என் வீட்டில் இருந்தாலே பார்வதி. இப்போ சென்னையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்.
0: சென்னையில் தாம்மா இருக்கோம். நான் பார்வதியோட மூத்த பொண்ணு.
1: என் பார்வதியோட மூத்த பொண்ணா நீ? அம்மாடி, நல்லா இருக்கியாம்மா. அம்மா அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவா, இப்போ ஃபோன் போடுறதே இல்லை தெரியுமா? ஏம்மா?
0: சென்னைக்கு வந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க அம்மா புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க.
1: ஐயோ பார்வதி, நீயும் என்னை விட்டு போயிட்டியா? ஏம்மா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கலாமா?
0: அவ நல்லா படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காம்மா.
1: ஏம்மா, நீ இந்த அநாத இல்லத்துல வேலை பார்க்கறியாம்மா?
0: இல்லம்மா, இந்த இல்லத்தை நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கும் கஷ்டப்படுற வயசானவங்களுக்கும் உதவி செய்யதாமா இந்த இல்லத்தை ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு.
1: உங்கள் அம்மா குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்குமா?
0: எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் மூச்சுக்கு 300 தடவை உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த ஆசிரமத்துக்கு உங்கள் பேரையே வச்சுருக்கோம். இந்த சிலையை கூட பாருங்க, உங்கள் ஃபோட்டோவை வச்சு அப்படியே செஞ்சதுதான்.
1: பார்வதி அம்மாடி அப்படியே என்ன மாதிரியே இருக்குமா?
0: ஆஃபீஸில் புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, உங்களை பற்றியும் சொன்னாங்க. வந்து பார்த்தா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, உங்களை நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம். எங்களை சின்ன வயசில் எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்த்துப்போம்மா.
1: அடியே ராசாத்தி,
0: உங்களுக்கு வாழ்நாள் கடன் பட்டிருக்கோமா, அதை தீர்த்தே ஆகணும். அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்.
1: ராசாத்தி, அம்மாடி உங்களுக்கு மறுபடியும் சிரமம் கொடுக்கேனோன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, உங்களை பார்த்து பேசி பழகிறது எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல. நாம் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தாம்மா நடக்கும்.
1: அம்மா, உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.

சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஐயம்மாள், எம் காந்தி செல்வின், எல் சீதா பாரதி, மரிய சேவியர் மெத்தோடியஸ், சுமித்ரா தேவி, உஷா, முத்துக்குமார், பிரான்சிஸ் செல்வ சந்தியா, காளிமுத்து, சங்கீதா, மேராராணி, ஞான வில்சன், கணேசன், ஜோதி பாசு ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி. அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: சிவஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என் பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லெயுகா பதின்ம மேல்நிலை பள்ளி. எனது தலைப்பு, நாளைய உலகம் உந்தன் கையில். புத்தக பையில் சுமப்பது வெறும் தாள் அல்ல, அது நாட்டின் தலைவிதி. வகுப்பறை மேசையில் நீ வரையும் ஓவியம் நாளை தேசத்தின் வரைபடம். விதைக்கப்படும் அறிவினும் வித்து விருட்சமாய் வளரட்டும். சிந்தனை சிற்பியாய் நீ புது சரித்திரம் படை. பேனாமுனையில் புரட்சி செய், அறிவியல் கொண்டு அற்புதம் செய். நேர்மை நெறி நின்று நீதியின் கோல் பிடி. உழைப்பே உந்தன் ஆயுதம், தன்னம்பிக்கையே உந்தன் வாகனம். எழுந்து நில் மாணவனே, நாளைய உலகம் உந்தன் கையில். முக்கிய குறிப்புகள்: கல்வி அறிவே உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துதல். தன்னம்பிக்கை கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே வெற்றிக்கான வழிகள். பொறுப்பு இன்றைய மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை நாளைய இந்தியாவின் திசையை தீர்மானிக்கிறது. இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி லக்ஷயா. என்னென்ன சிறப்புகள் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: என் பெயர் ஜி லக்ஷயா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என்னுடைய பள்ளியின் பெயர் புனித மரியன்னை லெயுகா பதின்ம மேல்நிலை பள்ளி. இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் மொழியின் சிறப்புகள் எண்ணற்றவை. உலகில் தோன்றிய மூத்த மொழிகளில் இன்றும் மக்களால் பேசப்பட்டு வரும் ஒரு உயிருள்ள மொழி தமிழ். அதன் முக்கிய சிறப்புகள் இதோ: தொன்மை, ஆன்டிக்வைட்டி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தும் முன் தோன்றி மூத்த மொழி தமிழ் என்று போற்றப்படுகின்றது. இது 2500 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாற்றை கொண்டது. முத்தமிழ், த்ரீ ஃபோல்ட் தமிழ். தமிழ் மொழி 3 பிரிவுகளாய் வளர்ந்துள்ளது. அவை: இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எழுத்து மற்றும் பேச்சு வடிவம், இசைத்தமிழ் பாடல்கள் மற்றும் ராகங்கள், நாடகத்தமிழ் உடல் அசைகள் மற்றும் நடிப்பு. தனித்து இயங்கும் வல்லமை, இண்டிபெண்டன்ஸ். பிற மொழிகளின் சமஸ்கிருதம் அல்லது ஆங்கில சொற்கள் இல்லாமலேயே தமிழ் மிக சிறப்பாக தனித்து இயங்கும் வல்லமை கொண்டது. திருக்குறள், யூனிவர்சல் எதிக்ஸ். உலகிற்கே பொதுவான அறநெறிகளை சொல்லும் திருக்குறள் தமிழில் உள்ளது. இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்றது. அமிழ்தினும் இனிய மொழி, தமிழுக்கு அமுதன்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் தமிழின் இனிமையை பாடியுள்ளார். நன்றி, வணக்கம்.
1: நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி மோனிகா. ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக அழகா ஒரு தன்னம்பிக்கை சிறுகதை சொல்ல போறாங்க. என்ன கதைன்னு கேட்கலாமா?
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாவி மோனிகா. நான் புனித லெயுகா மரியன்னை மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காற்று பலமாய் வீசினாலும் தீபம் அணையாது, உள்ளம் உறுதியாயிருந்தால் யாரும் தடுக்காது. நம்பிக்கையை விதைத்தால் நம்பிக்கைத்தான் வளரும். நம்மை நாமே நம்பினால் உயர்வு நிச்சயம் வரும். இந்த கவிதையிலிருந்து தெரிஞ்சிருப்பீங்க, நம்ம பார்க்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைனா என்ன? மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் நம்ம நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தாங்க பெருசு. தன்னம்பிக்கைனா நம்மளோட ஆசைகள் மீதும் முடிவுகள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறதுங்க. வாழ்க்கையில உயர தன்னம்பிக்கை கண்டிப்பா தேவைங்க. தன்னம்பிக்கை இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன தோல்விகள் வந்தாலும் சமாளிப்பாங்க. ஒரு சிறு கதை பார்ப்போம். இந்த கதையோட தலைப்பு மெழுகுவர்த்தியின் தன்னம்பிக்கை. ஒரு அறையில 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சு கொண்டிருந்துச்சு. அப்போ மெல்லிய காத்து வீசையில அமைதின்ற முதல் மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என்ன காத்து இப்படி வீசுது, ஒருவேளை நம்ம அணிஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே அணிஞ்சு போச்சுங்க. 2வது மெழுகுவர்த்தி பேரு அன்பு. அன்பு மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், என்ன அமைதியே அணிஞ்சு போச்சே, ஒருவேளை நம்மளும் அணிஞ்சிருவோமோ அப்படின்ற பயத்திலேயே அன்பு அணிஞ்சு போயிடுச்சுங்க. 3வது மெழுகுவர்த்தி பேரு அறிவு. அறிவு மெழுகுவர்த்தி சொல்லிச்சா, அவங்க ரெண்டு பேருமே அணைஞ்சு போயிட்டாங்களே, ஒருவேளை நம்மளும் அணைஞ்சு போயிருவோமோ, நம்மளால போராட முடியாதோ அப்படின்ற பயத்திலேயே அறிவும் அணைஞ்சு போச்சுங்க. இந்த 4வது மெழுகுவர்த்தி இருக்கேன், அது சொல்லிச்சாம், அது காத்து பலமா வீசினாலும் அதோட கடைசி நொடி வரை இருந்து போராடி அந்த காத்து ஜெயிச்சிருச்சுங்க. அப்போ அந்த அறைக்குள்ள ஒரு சிறுவன் வந்தானா, அடடே 4 மெழுகுவர்த்தி வச்சோமே, அதுல 3 மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சே, இன்னும் ஒண்ணுதான் இருக்கே, ஒருவேளை இதுவும் அணைஞ்சு போயிருமோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சா, கவலைப்படாத, நான் அணைய மாட்டேன், நீ என்னைய வச்சு மிச்சம் 3 பத்த வச்சுக்கோ அப்படின்னுச்சான். அப்போ அந்த சிறுவன் கேட்டானா, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சா, என் பேரு தன்னம்பிக்கை அப்படின்னுச்சான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முதல் 3 மெழுகுவர்த்தியும் தன் மேல நம்பிக்கையே வைக்கல, நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற பயத்திலே அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனா இந்த 4வது மெழுகுவர்த்தி தன் மேல நம்பிக்கை வைத்த காரணமாக அது ஜெயிச்சிருச்சு. ஒரு குறள் பார்ப்போம்.

0: நேரம் இப்போது 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக மாணவி சிவஸ்ரீ நாளைய உலகம் உன் கையில் என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, கேட்டலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம்.

பிரணய உயர்வு. இந்த குறளோட பொருள் என்னன்னு தெரியுமாங்க? தாமிரமலரோட தண்டும் தண்ணீரோட உயர்வை கண்டுதாங்க வளரும். அதே போலதாங்க மனிதர்களாகிய நாம நம்மளுடைய மன உறுதி தன்னம்பிக்கையை பொறுத்துதாங்க நம்மளோட வாழ்க்கையே அமையும். அதனால மக்களாகிய நாம தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துடவே கூடாதுங்க. வாழ்க்கையில உயர இந்த ரெண்டு கைகளோட தன்னம்பிக்கையும் தேவைங்க. யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதர்களுக்கு பலம் தன்னம்பிக்கை. அதனால தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறுவோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி விஜய ஐஸ்வர்யா முயன்றால் எதையும் செய்யலாம் அப்படிங்கறத ஒரு கதை மூலமா நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. என்ன கதைன்னு கேட்கலாமா?
1: வணக்கம், என் பெயர் சு விஜய ஐஸ்வர்யா. நான் புனித லேகா மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான உண்மை. தலைப்பு, முயன்றால் முடியும். உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு குட்டி கதை பாப்போமா? வாங்க பாக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவ பேரு உமா. உமா வயசுல சின்னவளா இருந்தாலும் அவளுடைய கனவுகளும் ஆசைகளும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலை காரணமாக உமா நினைச்ச கல்வி அவ வாழ்க்கையில ஒரு எட்டாக்கணையாவே அமைஞ்சிருச்சு. பருவ வயசு அடைஞ்ச உமா நகரத்துக்கு வந்து வாழ்ற ஒரு வாய்ப்பு பெற்றா. இங்க வந்து பார்த்து அவ ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் ஆனா. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய சாதனை படைச்சுக்கிட்டு அதே சமயத்துல குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தவுமா, எப்படி இவங்க பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதே சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறா. இவ பார்த்து ரொம்ப வியப்பானது யார பார்த்து தெரியுமா? ஒரு ஆசிரியரை பார்த்துதான். அந்த ஆசிரியர் அவர்களுடைய இரண்டு குழந்தைகள், கணவர், பிற குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. இத பார்த்த உமா அந்த ஆசிரியரிடம் போய் கேட்டாங்க, எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஆசிரியராவே இருக்கிறீங்க, அதே சமயத்துல குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாங்க, என்னுடைய மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என்னோட விடாமுயற்சி, என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், என்னோட சிறந்த கல்விதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டவுமா விடாமுயற்சியோட நம்ம என்ன செஞ்சாலும் அது வெற்றியை தான் தரும்ன்றத உணர்றா. அவ விட்ட கல்வியை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சு ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக பதவி இருக்கிறா. இக்கதையோட கருத்து என்ன தெரியுமா? தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம், கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிதான் வெற்றிக்கு வழி. நண்பர்களே, இன்று முடியாதது போல் தோன்றும் விஷயம் நாளை உங்கள் முயற்சியால் சுலபமாகும். இக்கதைக்கு தொடர்பாக ஒரு சிறு கவிதை. முடியுமோ முடியாதோ என்ற எண்ணமில்லை, முயற்சியே இங்கு வெற்றிபாக சுடுகிறது. கட்டுக்குள் சிக்கி காலம் கழிக்காமல் தன்னன் தனியாதானே துள்ளி குதிக்கிறது, தன் காட்டு ராஜாவாக வலம் வர. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக யானை மலையின் சிறப்புகள் பற்றி பேச போறது மாணவர் ஆல்வின் பிரின்ஸ். என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: என் பெயர் ஆல்வின் பிரின்ஸ். நான் புனித லேகா மரியன்னை 10ஆம் மேல்நிலை பள்ளியிலிருந்து வரேன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். தலைப்பு, யானை மலையின் சிறப்பு. சிறப்பு மிக்க மதுரையில் சிறப்பான மலை யானை மலையாகும். இந்த மலையின் பேருக்கு காரணம் அதன் அமைப்பேயாகும். ஒரு பெரிய யானை அமர்ந்திருப்பது போல் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. இம்மலை உச்சியில் 2 குடைவரை கோயில்கள் உள்ளன. சமண துறவிகள் ஓய்வெடுக்க பயன்படுத்திய கல் படுக்கைகளையும் நாம் இங்கு காணலாம். மேலும் அவர்கள் உருவாக்கிய சிற்பங்கள் இன்னும் அழியாமல் உள்ளது. அதை அச்சநந்தி என்ற அடியார் செய்ததாக குறிப்பும் உள்ளது. இங்குள்ள சிலைகள் சமணர்களின் புராண கதையை விளக்குகின்றதாக அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான பாடைகளை குடைந்து உரி மற்றும் சுத்தியலால் செதுக்கப்பட்டவையே குடைவரை கோயிலாகும். முருகப்பெருமாளுக்கு இலாடன் என்னும் கோயிலும் உள்ளது. இதில் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டும் காணப்படுகிறது. கிபி 770ஆம் நூற்றாண்டில் மதுரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னரின் மந்திரி நரசிங்க பெருமாள் ஒரு குடைவரை கோயில் கட்டுவதற்காக பூர்வாங்க வேலையை தொடங்கினார். பின்னர் அவரது தம்பி திருப்பணியை நிறைவேற்றினார். மதுரை மிக தொன்மையான நகரம் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் அதற்கு நீங்கள் யானை மலையை சுட்டி காட்டலாம். இத்தகைய பெருமை வாய்ந்த மலை நம் மதுரையில் இருக்கின்றது. நீங்களும் ஒரு முறையாவது யானை மலைக்கு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விண்வெளி துறையில் இந்தியர்கள் செய்துள்ள சாதனைகளை எடுத்து கூற வந்திருக்கிறது மாணவர் ரோஹித்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் கா ரோஹித். நான் புனித மரியன்னை லேகா 10ஆம் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். நான் விண்வெளி துறையில் இந்தியர்கள் செய்த சாதனையை பற்றி பேச வந்துள்ளேன். விண்வெளி ஆராய்ச்சி என்பது உலக

0: நாடுகளின் முன்னேற்றத்தை காட்டும் முக்கியமான துறையாகும். விண்வெளி துறையில் இந்தியர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றனர். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுவார் APJ அப்துல் கலாம் ஆவார். ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் திட்டங்களில் அவர் செய்த பணிகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா ஆவார். இவர் 1984 விண்வெளிக்கு சென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை கல்பனா சாவ்லா ஆவார். இவர் 1997 நாசா மூலம் விண்வெளிக்கு சென்று உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்தார். நிலவை ஆய்வு செய்த சந்திராயன் திட்டம், சூரியனை ஆய்வு செய்த ஆதித்யா L1, செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்த மங்கள்யான் போன்ற திட்டங்கள் உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தியது. குறிப்பாக சந்திராயன் 3 வெற்றி இந்தியாவை உலகில் முன்னணி விண்வெளி நாடாக மாற்றியது. முடிவாக, விண்வெளி துறையில் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். எதிர்காலத்தில் இந்தியா இன்னும் பெரிய சாதனை செய்யும் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி கமலி அன்பே சிவம் என்ற தலைப்பில் அன்பே அனைத்திற்கும் அடிப்படை என்று பேச வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேட்கலாம்.
2: அன்பருக்கினே எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் கமலி. நான் 7 படிக்கும் மாணவி. நான் புனித மரியன்ன ரேகா பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு அன்பே சிவம். அன்பே சிவம் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது வார்த்தை மட்டுமல்ல, அது அன்பால் கருணையால் வடிவடிக்கப்பட்டது. அன்பே சிவம் என்பது மிக உயர்ந்த மற்றும் ஆழமான கருத்தாகும். இந்த சொற்றொடர் அன்பே கடவுள் என்பதை குறிக்கிறது. இது திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் உயரிய கொள்கையாகும். அன்பே சிவம் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது 6 மறுகிறார். அன்பே சிவமாவது 6 மறைந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நாம் மனிதர்களாக வாழும் வாழ்க்கையில் அன்பு மிக முக்கியமான ஒன்று. அன்பில்லாத வாழ்க்கை வெறுமயமாகவும் சோகமாகவும் இருக்கும். அன்பு என்பது கருணை, பணிவு, மன்னிப்பு போன்ற நல்ல பண்புகளின் அடிப்படையாகும். அன்பில்லாத வாழ்க்கை வெறுமயமாகவும் இருக்கும். நாம் பிறரை நேசித்து அவர்களுக்கு உதவினால் நமது வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். சிறிய உதவியும் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பே சிவம் என்ற கருத்து எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. மதம், மொழி, சாதி என பலவற்றையும் கடந்து அனைவரிடம் அன்பு காட்ட வேண்டும். நாம் தினமும் அன்புடன் நடந்து கொண்டால் இவ்வுலகம் அமைதியான இடமாக மாறும். அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப கிடைக்கும். நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது பழமொழி. உலக பொதுமறையாம் திருக்குறளில் இருந்து கூட அன்பை பற்றி ஒரு குறள் உள்ளது. அன்பிலார் எல்லாம் தமக்குரையர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கே என்ற அற்புத குறளும் உள்ளது. கடவுளை கல்லிலோ மண்ணிலோ தேடுவதை விட மனதில் அன்பினால் தேடுவதே சிறந்தது என்று இயேசுநாதரே கூறியுள்ளார். தேவன் அன்பில் ஊற்றாக இருக்கிறான். அந்த அன்பை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. அன்பே சிவம் என்ற வார்த்தை ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு மக்களின் உயிரை காப்பாற்றி உள்ளது என்பது புராண கதை. அன்பு என்றால் கருணை, சிவம் என்றால் கடவுள். அன்பால் வடிவடிக்கப்பட்டவனே கடவுள். எவ்வளவு பெரிய சிரமங்களையும் கடந்து அன்பும் கருணையும் இருந்தால் மனிதர்களை ஒன்றிணைக்க முடியும். எல்லோருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். அதனால் அவர்களை மனதினுள் தேடுங்கள், அவரை உணருங்கள். பிற உயிர்களின் காட்டும் அன்பே இறைவனிடம் காட்டும் அன்பு. அன்பு என்பதை உணருங்கள். அன்புதான் சிவம் என்பதை அனைவரிடமும் உணர்த்துங்கள். அவர்கள் அன்பு சிவமாகவே வாழ்பவர். இறுதியாக, அன்பே சிவம் என்ற கருத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அன்புடன் வாழ்வோம். அன்பை பகிர்வோம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே எல்லாவற்றிற்கும் அடிப்படை. நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா வேண்டாம் செல்போன் மோகம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது மாணவி அனுசுயா. என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் அனுசுயா. நான் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. புனித மரியன்னை லேயுக்கா பதின்மை மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்று நம் கைகளில் ஒட்டியிருக்கும் ஒரு மாய கண்ணாடியை பற்றி பேச வந்துள்ளேன். செல்போன் ஒரு கருவிதான், அது நம் வாழ்க்கையில்லை என்பதற்கு ஏற்றவாறு வேண்டாம் செல்போன் மோகம் என்ற தலைப்பை தேர்வு செய்துள்ளேன். நேரத்தை கைபேசிக்கு கொடுக்காதே, உன் கனவுகளுக்கு கொடு. இன்றைய காலத்தில் அலைபேசி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மால் கற்பனை செய்ய முடியாது. காலையில் எழுந்ததும் முதல் வேலை அலைபேசி பார்ப்பதுதான். இரவு தூங்கு போவதற்கு முன்பு கடைசி வேலை அதுதான். படிக்கும் நேரத்தில் கூட ஒரு அறிவிப்பு வந்தால் உடனே அலைபேசியை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும். இன்னும் 5 நிமிடம்தான் என்று தொடங்குகிறது, ஒரு மணி நேரமாக மாறுகிறது. வீட்டில் கூட இதே நிலைதான். எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைபேசியில் தான் மூழ்கி கிடக்கிறோம். நண்பர்களோட நேரில் சந்தித்து சிரித்து பேசுவதற்கு பதிலாக அலைபேசியில் தான் சிரிக்கிறோம். அது கவலைக்குரிய விஷயம். மொபைல் அடிமைத்தனத்தை குறைக்க பயன்பாட்டு நேரத்தை கண்காணித்து சமூக ஊடக அறிவிப்புகளை அணைத்து வைக்கலாம். தூங்க போவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அலைபேசியில் பயன்படுத்தாம இருப்பது நல்ல விஷயம். மாணவர்களாகிய நாம் ரீல்ஸ் பார்ப்பதற்கு மட்டும் அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது. புதிய மொழிகள், கோடிங், கலை மற்றும் பிற தொழில்நுட்ப திறன்களை கற்க முடிகிறது. மொபைல் போனை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்தினால் அது மாணவர்கள் வளர்ச்சிக்கு உதவும். இந்த அடைபேசி அடிமைத்தனத்திற்கு மற்றொரு பெயரும் உள்ளது, நோமோபோபியா. அதாவது மொபைல் இல்லாமல் இருக்கும் பொழுது வரும் பயம். முடிவாக, அலைபேசி நம்மை கட்டுப்படுத்த கூடாது, நாம் தான் அலைபேசியை கட்டுப்படுத்த வேண்டும். போனை விட்டு விலகி நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் நேரத்தை பயன்படுத்தலாம் என்று கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நேரம் அனைத்தையும் விழுங்கிவிடும், நெஞ்சத்தின் அமைதியை நசுக்கிவிடும். அளவோடு உபயோகி நண்பனே, அழகான வாழ்வு உன்னதமே. நன்றி, வணக்கம்.
0: நேரம் நிகழ்ச்சியில் இனி மாணவி தேவி ஸ்ரீ சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க, கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா தேவி ஸ்ரீ. நான் புனித மரியன்னை லேக்கா பதின்ம மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். பேச வல்ல திறனை அளித் இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க தேசத்தை வழமையாக மாற்ற வரிசையில் இருக்கும் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அனைவரையும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் தான் பேச வந்துள்ளேன். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் மருவினில் ஆணுக்கிங்கே பெண் நிகரில்லை என்பது போல் ஆண்களுக்கு நிகராக களத்தில் நின்று போராடி தங்கள் உயிரை இழந்த நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெண்கள் எத்தனை பேர் என்று தெரியுமா? 1780ஆம் ஆண்டு தன் படையை வைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரையே வென்ற ஒரே பெண் வேலுநாச்சியார். தமது சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்ட கடலூர் அஞ்சலையம்மாள். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமிபதி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணமால் ஜெகநாதன். உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட SN சுந்தராம்பாள். சிறை சென்றாலும் சிறைசாலையை கல்வி சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புதம்மாள். இவர்கள் மட்டுமல்லாது மதுரை KP ஜானகியம்மாள், லக்ஷ்மி கவுல், லீலாவதி போன்றோரின் பங்கும் போறுதலுக்குரியது. சுதந்திரம் வேண்டும் என்று பாரத பெண்கள் அன்று ஆண்களுக்கு நிகராய் நின்று போராட்டம் செய்தனர் என்று எங்கும் சுதந்திரம்

0: சுதந்திரம் வேண்டி நின்றார் நல்வழி காட்டி. பிறருக்கும் விடுதலை உணர்வூட்டி கிடைத்தது சுதந்திரம் தோல் தட்டி. தியாகத்தை நாம் மறக்கலாமா? உயிர் சேதத்தை நாம் மறக்கலாமா? சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில், வீர மங்கைகளின் தியாகத்தில். போராடி நின்றனர் பல திங்கள், விடுதலை ஒளியை காட்டிய கண்கள். பாரதி கண்ட புதுமை பெண்கள், சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்கள், சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம் நாங்கள். தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் என் பேச்சிலிருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே என் வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றிய சிறு குறிப்புகள் சொல்ல வந்திருக்கிறது மாணவி யுவலட்சுமி.
2: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ராயுவலட்சுமி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் புனித மரியன்னை லைக்கா பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேசப்போகும் தலைப்பு தேச தலைவர்களின் வரலாறு. ஒரு காலத்தில் தமிழ்நாடு அழகான வளமான நாடாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டை கைப்பற்ற பல அரசர்கள் முயன்றார்கள். அப்போதுதான் 3 பெரிய தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் யார் தெரியுமா? சேரர், சோழர், பாண்டியர். இவர்களைத்தான் மூவேந்தர்கள் என்று கூறுகிறோம். இவர்களை பற்றி பேசுவதற்கு இன்று ஒரு நாள் போதாது. ஆனால் என்னுடைய தோற்றத்தில் எளிமையாக கூறுகிறேன். முதலாக கூறப்போவது சேரர். மேற்கு பகுதியில் சேரர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். சேரர்கள் கடலையும் துறைமுகங்களையும் பாதுகாத்தார்கள். வெளிநாட்டு வணிகர்களுடன் நட்பு வைத்தார்கள். தமிழ்நாட்டை செல்வம் செமித்த நாடாக மாற்றினார்கள். அடுத்ததாக சோழர். சோழர் வலிமை வாய்ந்த மன்னர். காவிரி நதி பாயும் பகுதியில் சோழர்கள் இருந்தார்கள். ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் போன்ற வீரர்களும் வந்தார்கள். நாம் நம் நாடு மட்டுமல்ல கடல் கடந்தும் காப்போம் என்று கூறிய அவர்கள் பெரிய பெரிய படையை உருவாக்கி எதிரிகளை வென்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடல் போர் செய்து இலங்கை வரை சென்றார்கள். அடுத்ததாக கூறப்போவது பாண்டியர். பாண்டியர் தமிழ் காத்த வீரர். தென்பகுதியில் மதுரை நகரில் பாண்டியர் ஆட்சி செய்தார். தமிழ் மொழியும் நமது கலாச்சாரமும் நம்மால் தான் காக்க முடியும் என்று கூறி அவர்கள் தமிழ் சங்கத்தையும் இலக்கியம், கல்வி, முத்து வணிகம் போன்றவற்றை வளர்த்தார்கள். எதிரிகள் வந்தபோது வீரமாக போராடினார்கள். சில காலத்தில் இந்த 3 அரசர்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டார். ஆனால் வெளிநாட்டு நபர்களால் ஆபத்து வந்தபோது மூவரும் ஒன்றாக இணைந்து நின்றார்கள். அதனால் தான் நாம் இன்று கூறுகிறோம், சேரர் செல்வம் காத்தவர், சோழர் வலிமை காத்தவர், பாண்டியர் தமிழ் காத்தவர். இவர்கள் இல்லையெனில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வரலாறு இல்லாமல் போயிருக்கும். எனக்கு தெரிந்த சிறு குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம்.
1: இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை புனித மரியன்னை லுயுகா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 5:30.
4: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டை சேர்ந்த ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். முதலாவதாக தெக்கத்தின்

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குண்டை சேர்ந்த ஆர் கலைச்செல்வன் மற்றும் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டோம்.

0: ஒலிபரிகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
4: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
4: மற்ற நிகழ்ச்சிகள்: மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ். 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம், ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும். இது குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள

0: கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 9:15 திரைகானம், 10 ரவிவாசி அகில் பாரதிய சங்கீத் சபா. இதில் எஸ் சுப்ரதீப் அவர்களின் புல்லாங்குழல் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நாளைய நிகழ்ச்சிகள் மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை இதில் 4 அறிவோம். பனைமரத்தின் பயன்கள் குறித்த தகவல்கள் எழுதி வழங்குபவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் C.R. மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகரவலத்தில் திடக்கழிவு மேலாண்மை ஒரு பார்வை, எம் உத்ரா எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 தமக்கென முயலான் வந்தாள், தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் மு ஜீவானந்தம் அவர்கள். 9:00 அரங்கிசையில் R. சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு, S.V. அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரிக்கு பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து முத்துச்சேரலல். 12:10 சங்கீத சாரல், வி சஷாங்க் மல்யா அவர்களின் வீண இசை, எல் வினோத் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில், மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் NN சுல்தானா நசீமா பானு அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6°C, குறைந்த அளவு 27.8°C, பதிவான ஈரப்பதம் 61%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7°C, குறைந்த அளவு 27.2°C. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு 37°C ஒட்டியும், குறைந்த அளவு 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi has said that the surgical strike carried out by the Indian Army on terrorist hideouts in Pakistan demonstrated to the world a new approach to India's counter-terrorism policy. Addressing the nation in his Mann Ki Baat program on Akashwani today, Mr. Modi said, India will mark the 10th anniversary of the surgical strike tomorrow. The Prime Minister said the world was astonished to see the bravery of Indian soldiers who crossed the line of control to take action against terrorism.
2: बीते एक दशक में बालाकोट की एयर स्ट्राइक से लेकर ऑपरेशन सिंदूर तक भारत ने बार बार ये स्पष्ट संदेश दिया है कि अगर आतंकवादी भारत पर आंख उठाएंगे तो उसका करारा जवाब दिया जाएगा। आतंकवादी हमलों ने भारत को लंबे समय तक चोट पहुंचाई है। पहले भी हर आतंकी हमले के बाद पाकिस्तान पर कार्रवाई की मांग होती थी। अब आज का भारत आतंकवाद के खिलाफ जीरो टॉलरेंस पॉलिसी लेकर चल रहा है।
1: Touching upon the topic of the ongoing census, Mr. Modi said the first phase is nearing completion across all states and union territories. The Prime Minister stressed that the census is a national responsibility and said the facility for self-enumeration makes the process

பூங்குழலி முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரிடம் பேசி கொண்டிருந்தாள். மிகவும் சூட்டிகைத்தனமாக பேசிக் கொண்டிருந்த அவள் தனக்கு தஞ்சாவூரில் உள்ள மாடமாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டுமென்ற வெகுகாலமாக ஆசை உண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டு. சக்கரவர்த்தியின் உடல்நலம் சரியாக இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது, நான் பார்க்கலாமா?

0: என்று முதலமைச்சரிடம் கேட்கிறாள்.
1: அப்படியே தான் இருக்கிறது மகளே, அபிவிருத்தி ஒன்றுமில்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு.
0: அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்மராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும்.
1: பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய் அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா?
0: இல்லை சுவாமி, அது மட்டுமில்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாயிருக்கிறதே என்று நானாகவே சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தமது சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து,
1: ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாயிருந்த போது பல்லக்கை எங்கேயோ இறக்கி இருக்கிறார்கள். அந்த சமயம் இவள் அத்தையை பல்லக்கில் இருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் பேரில் மரம் விழுந்து பிரக்ஞை இழந்து விட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்கள் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு சமீபத்திலேதான் இது நடந்திருக்க வேண்டும் திருமலை. என்னுடைய ஊகம் சரியாக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா?
2: சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்து சொன்னபடியேதான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன்.
1: நீ பார்த்தாயா? அது ஏன் இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல்லு.
2: நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து யாத்ரிகர் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருந்ததை பார்த்தேன். பிஞ்சிலே படுத்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையை சொல்லலாம், சற்று பொழுதுபோகும் என்று எண்ணினேன். இதற்குள் அதே மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனை சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி இவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில் இருள் கவிந்த இடத்தில் மூன்று பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக் கொண்டார்கள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இது ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள்.
1: அப்படியா, என்னை ஏமாற்றி விட்டார்கள்! இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாயே! அந்த ரெண்டு பேரும் பிறகு என்ன செய்தார்கள்?
2: பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டேன்.
1: திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன?
2: அபச்சாரம் குருதேவரே, அபச்சாரம். அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கானபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாக இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயற்காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வியடைந்தவன் தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்ததும் மிரண்டு ஓடிப்போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது.
1: அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அடித்து கொண்டு வந்து விட்டான் அல்லவா?
2: குருதேவரே, இந்த விஷயத்தில் தங்கள் ஊகம் சரியல்லவென்று தோன்றுகிறது. மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வந்திருக்க வேண்டும்.

0: தஞ்சை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறியிருக்க வேண்டும்.
1: இருக்கலாம், இருக்கலாம். ஆனாலும் இதற்குள் அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. இரவெல்லாம் காற்றும் மழையுமாக இருந்ததல்லவா? சமீபத்திலே தான் எங்கேயாவது தான் இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம். மகளே, உன் பெயர் என்ன?
2: பூங்குழலி ஐயா.
1: ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாகவிடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாது.
3: பூங்குழலி, உன் அத்தை எங்கே தங்கியிருப்பாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும்.
1: தெரிந்தால் சொல்லு, அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது.
2: பூங்குழலி சிறிது யோசித்துவிட்டு, சுவாமி, என் அத்தை இப்போது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அவளை எதற்காக தாங்கள் பிடித்துக் கொண்டு வரச் செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம்.
1: பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது.
2: நானும் சொல்ல முடியாது.
1: இந்த பெண்ணுடன் பேசி சாத்தியப்படாது.
2: ஐயா, ஒரு நிபந்தனையை நிறைவேற்றுவதாயிருந்தால்?
1: ஆஹா, எனக்கு இந்த பெண் நிபந்தனை போடுகிறாளாம். அது என்ன?
2: என் அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதாயிருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன்.
1: திருமலை, திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது.
0: அதை இப்போதுதானா கண்டீர்கள் குருதேவரே? இவளை ஒன்றும் கேட்க வேண்டாம். இவள் அத்தை இருக்குமிடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தனமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அவனும் அவனது அன்னையும் தளிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர்கள். அங்கேதான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன்
2: என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுகிறவள் போல பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன் என்றாள்.
1: திருமலி, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை
2: என்றார் அனிருத்த பிரம்மராயர். என் அருகில் யாராவது வந்தால் கொன்றுவிடுவேன் என்று பூங்குழலி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கேதானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான்.
1: எதனால் சொல்லுகிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியமாக வேண்டியிருக்க போகிறது?
0: குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா, நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரையோரும் அதாகதம் செய்துவிட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுரமிருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள்.
1: ஆம், ஆம், அவர்களை எல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் வாய் பேச முடியாதவளாக பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: சாலையோடு போய்கிட்டு இருந்த பல்லக்க வழி மறைச்ச கொடூர செயலுக்கு வானதி அனிருத்தரிடம் விளக்கம் கேட்டதும், அதுக்கு அவர் சாமர்த்தியமா குறுக்கு கேள்விகள் கேட்டு திசை திருப்பினதும் நினைவிருக்கும். ஆனா இப்போ அவர் அனுப்பியிருந்த பல்லக்கில் இருந்த மூதாட்டிக்கு பதிலா ஒரு இளம்பெண் அரண்மனைக்குள்ள வந்ததோடு இல்லாம தர்ம ஆவேசத்தோட சர மாறியா கேள்வி கணைகளை தொடுத்து திணற அடிக்கிறார். தப்பிக்க வேற வழி இல்லாம எப்படி குழையிறார் பாருங்க. மகளே, உன் பெயர் என்ன? பெயரை சொன்னதும், ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாக விடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாதுன்னு நைச்சியமா பேசி இறங்கி வரார். நல்லது, அபிவிருத்திங்கிற தொடர் ஆராய்வோம். இதன் நேரடி பொருள் முன்னேற்றம், மேம்பாடு, விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். அபி என்கிற முன்னோட்டு மிகுதியாக, ஒன்றை நோக்கி, சிறப்பு, இப்படி பொருள் தர்ற விதத்தில் இணையும். ஆக

0: அபிவிருத்தினா சிறப்பான முன்னேற்றம். கோட்டை வாசல்ல, கோட்டையின் உட்புறத்துல, அரண்மனைக்கு போற பாதையில் நிற்கிற காவலர்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம கடந்து ஆஸ்தான மண்டபத்துல காலாந்தக கண்டரையும் தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லாம பல்லக்கில் சொகுசா வந்து இறங்கிட்ட இந்த பெண் சக்கரவர்த்தியை பார்ப்பதா என்கிற எரிச்சல் அனிருத்தருக்கு. உடல்நிலையிலே அபிவிருத்தி ஒன்றும் இல்லைன்னு கட்டுப்படுத்த பார்த்தார். அடுத்து அபச்சாரம் என்கிற சொல் முறை தவறின நடத்தையை குறிப்பது. பொதுவா மரியாதை குறைவா நடந்தாலும் பேசினாலும் இப்படி சொல்வது உண்டு. தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தால அனிருத்தர் திருமலையப்பனை பார்த்து, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவளத்தை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? குற்றம் சாட்டினார் அல்லவா. அப்போ இந்த சொல்ல ரெண்டு தடவை சொல்லி அதை பணிவா மறுக்கிறான் ஆழ்வார்க்கடியான். அதாவது இந்த இடத்துல குருதேவரே அது அப்படி அன்றுன்னு மரியாதையா தொடங்கி விளக்கம் தந்ததை கேட்டோம். இதுக்குள்ள அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது, சமீபத்திலே தான் எங்கேயாவது இருக்கணும்னு அனிருத்தர் சொன்னார். சமீபம் என்கிற சொல் இடத்தையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும். அனிருத்தர் இடத்தை பத்தி தான் பேசுறார், இது தெளிவா இருக்குது. இந்த இரட்டுற மொழிதலுக்கு தீர்வு இருக்குது. அண்மை காலத்தையும் அணிமை இடத்தையும் குறிப்பன. சொற்பரப்புல தான் எத்தனை அரிய செல்வங்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், கண்களால் கைது செய். படத்திற்காக பாலாஜி ஏ ஆர் ரெஹனா மாதங்கி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும்.

0: வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும்.
1: போதையில்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
0: நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம்.
1: நெல்லிக்காயின் மருத்துவ குணம் குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
0: என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
0: நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது திரவ இயற்கை எரிவாயு அடிப்படையிலான ரயில் சேவையை இன்று குஜராத்தின் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் டீசல் பயன்பாடு கடந்த 2015 293 கோடி லிட்டராக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது 108 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ்

0: ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னதாக திமுக, அஇஅதிமுக, அமமுக, பாமக, இடதுசாரி கட்சிகள் உள்பட பல்வேறு கட்சிகள் இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன. சுற்றுலாத்துறையில் தமிழகம் முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி இன்று கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். மத்திய மண்டல காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டம் காவல்துறை தலைவர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் இன்று திருச்சியில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மானிய உதவியுடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விரும்புவோர் அருகில் உள்ள கால்நடை நிலையங்களை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வார விடுமுறையையொட்டி இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும், மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஆன்சி சோஜனும், உயரம் தாண்டுதலில் சர்வேஸ் குஷாரேவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஹரிதா பத்ராவும், ஆடவர் டெக்காத்லான் பிரிவில் தேஜஸ்வின் சங்கரும், மகளிர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் பருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் 65 கிலோ எடை பிரிவில் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 90 கிலோ எடை பிரிவில் நரேந்தர் பர்வாலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. வாலிபால் போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா வியட்நாமை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 16 வெள்ளி, 17 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அபய் சிங்கிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கிர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: இருக்கு.
3: நேரம் இப்பொழுது 6:41. ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம். மனதில் நின்றவை. இரட்டைவால் குருவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: மனதில் நின்றவையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் மலேசியா வாசுதேவன், சித்ரா.
3: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் வசூல் ராஜா MBBS படத்திற்காக அறிகிறன் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியம் வலியுறுத்தி நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மணீஷ் நார்னவரே தொடங்கி வைத்தார். தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய பேரணி வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் 200+ மகளிர் சுயஉதவிக் குழுவினர் பங்கேற்றனர். பேரணியில் "எனது வாக்கு என் உரிமை, என் எதிர்காலம், உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம், நமது வாக்கு நமது உரிமை, நமது பொறுப்பு, தேசத்தின் வளர்ச்சிக்கு வாக்களிப்பீர், 100% வாக்கு" உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் பங்கேற்பவர்கள் ஏந்தி சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தேர்தல் பணிகளின் முக்கிய கட்டமாக தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி தீவிரமாக தொடங்கியது. 1236 தபால் வாக்குகள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தாராபுரம் வட்டாரத்தை சுற்றியுள்ள பகுதியில் 3 குழுக்கள் பிரிந்து தபால் வாக்குகள் பெறப்பட்டது. இதில் ஒரு குழு தாராபுரம் கடைவீதி பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள 85 வயதுக்கு மேற்பட்டோர் வீட்டுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டது.
2: வரும் அக்டோபர் 6 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன்படி தாராபுரம் தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை கண்காணிக்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் பணியாற்றும் மத்திய அரசு பணியாளர்கள், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் 384 அலுவலர்கள் நுண்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். தாராபுரம்

0: மகாராணின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் தேர்தல் பொது பார்வையாளர் அம்கோத் ஸ்ரீ ரங்கநாயக் தலைமையில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வருகை முதல் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் நுண்பார்வையாளர்களின் பொறுப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்டார். திருப்பூரில் 17ஆம் ஆண்டு யானக்ஸ் நூலிலை கண்காட்சி செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. அணைப்புதூர் ஐகேஎஃப் வளாகத்தில் யானக்ஸ், டெக்ஸ்டைல் இந்தியா, பின்னலாடை மதிப்பு தொடர் மற்றும் டைகோம் டெக்ஸ் ப்ராசஸ் என 4 கண்காட்சிகள் ஒரே வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிகள் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெற்றது. டெக்ஸ்டைல் இந்தியா கண்காட்சியில் உற்பத்தியாளர்களின் தேவைக்கேற்ற துணி ரகங்கள் இடம்பெற்றுள்ளன. அப்பரல் சோர்சிங் பிரிவில் உற்பத்திக்கான விற்பனையாளர்கள் அடையாளம் காண உதவும் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. டைகோம் டெக்ஸ் ப்ராசஸ் கண்காட்சியில் புதிய வகை ரசாயனங்கள் சாயங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 337 நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தது. கண்காட்சியில் நூலிலை, நார்கள், ஆடைகளுக்கான துணிகள், அலங்கார பொருட்கள், சாயம், ரசாயனங்கள், ஜாப் ஒர்க் நிறுவனங்கள், ஆடை வகைகள் மற்றும் ஜவுளி சார்ந்த சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசன நிலங்களுக்கு மற்றும் குடிநீர் தேவைக்காக பிரதான கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணையின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 55 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு அமராவதி ஆற்று வழியாகவும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் வழியாகவும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆற்றின் வழியோரத்தில் உள்ள 100 கணக்கான கிராமங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான குடிநீர் திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது பாசன பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் கடும் வளர்ச்சி நிலவி வருகிறது. இதனால் பயிர்கள் காப்பாற்ற அணையிலிருந்து தண்ணீர் திறந்த விட வேண்டும் என்று பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அமராவதி புதிய ஆய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட 25,250 ஏக்கர் பரப்பளவில் நிலப்பயிர்களை காப்பாற்றவும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே உண்மையான சேவையாக கருதப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும்போது அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் வழங்கப்பட்ட நிதி உதவி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ஏழை பெண்கள் புத்தொழில்களை தொடங்கி பயனடைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உலக நானோ மருத்துவ மாநாட்டில் பேசிய அவர், நவீன மருத்துவ அறிவியல் உலகில் நானோ மருந்து பொருட்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றார். மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செல்லுலார் மற்றும் மூலக்கூறு அளவிலான ஆராய்ச்சிகள் இந்த மருத்துவ முறையில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும்.

0: என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மகளிர் கல்வி, சமூக சமத்துவம் போன்றவற்றிற்காக ராஜாராம் மோகன் ராய் ஆற்றிய பணிகள் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராயின் நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருந்த காலகட்டத்தில் சமூக மாற்றத்திற்கு புதிய வழிகாட்டியவர் அவர் எனவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், இம்மாநிலத்தின் ஏற்றுமதி தற்போதைய 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2030 ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை அணுகுதல் எளிதாகி உள்ளதாக அவர் கூறினார். முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதன் வாயிலாக உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில அரசின் கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு உகந்தவையாக இருப்பதால் அந்நிய முதலீடுகள் பெருமளவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகாராஷ்டிராவில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மூங்கில் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மூங்கில் குறித்த மாநாட்டில் பேசிய அவர், திரிபுராவில் மூங்கில் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவின் கட்சோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூங்கிலை மூலப்பொருளாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்றும் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி வருவதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நிரூபணமாகி உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் வெனிசுலா, பெலாரஸ், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெனிசுலா அமைச்சருடனான சந்திப்பு எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையேயான ஒத்துழைப்புக்கு வலு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மெக்சிகோ மற்றும் பெலாரஸ் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்புகளும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி சுயசார்பு என்ற நிலையை தாண்டி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தற்கால போர் முறை மாற்றமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். போரின் தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு, போர் நடைபெறும் காலம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதுகாப்பு படையினரின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலை உச்சிகள் மற்றும் கடும் குளிரிலும் வீரர்கள் பணிபுரியும் சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் தீரஜ் சேத், ட்ரோன் தாக்குதல்கள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்றும் தெரிவித்தார். ரம்மி விளையாட்டு செயலியுடன் தொடர்புடையவர்களின் 442 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட

0: சோதனைகளின் தொடர்ச்சியாக கேம்ஸ் கிராப்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு சொந்தமான வங்கி வைப்பு நிதி, வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 2,843 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மீன் வியாபாரிகள் 50 பேர் பயணம் செய்த அந்த கப்பல் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் உள்ள ஒரு தீவு அருகே மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று ஆழ்கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரித்துள்ளது. கடற்பகுதியில் அலைகள் மிக உயரமாக எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கெர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: திருண்ண 100 கிராம் பால்கோவா கொடுங்க.
3: 250 கிராமுக்கு
2: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
4: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
1: பணிச்செய்தி கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுக்களை தயாரித்தல், இளம் நாற்றுக்கள் 25-30 நாள் வயதுடைய நாற்றுக்களை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி கொடுத்து கரும்பு நாற்றுக்களை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரமிடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80-120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில்

அப்படி செய்யும்போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20. ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாய பெருமக்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடும், கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும், ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பிறகு ரசாயன உரம், அதாவது தழிச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்தபின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி

0: என்ன மருதாணி, ஏரியில மீன் பிடிச்சிட்டு வரியா?
1: ஆமா செம்பருத்தி, மீன் தான் பிடிச்சிட்டு வரேன். முழங்கால் வரைக்கும் ஒரே சகதியா இருந்துச்சு புள்ள.
0: அப்படியா? அப்போ நிறைய மீன் மாட்டிருக்குமே. எங்க காட்டு?
1: இங்க பாரு,
0: மீனுங்கெல்லாம் நல்லா பெருசா இருக்கே. அப்போ இன்னைக்கு உன்னோட வீட்டுல மீன் குழம்பு தான் போலையே.
1: அதுல என்ன சந்தேகம்?
0: அது என்ன, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. நத்தையா? ரொம்ப பெருசால இருக்கு.
1: ஆமா புள்ள, நத்தையே தான். இத அடிச்சு தூக்கி போடணும்.
0: இத பார்த்தா நம்ம உள்நாட்டு நத்தை மாதிரியே தெரியலையே.
1: சரியா சொன்ன செம்பருத்தி, இது வெளிநாட்டு நத்தை தான். இத ஆப்பிரிக்கா நத்தைன்னு சொல்லுவாங்க.
0: ஆப்பிரிக்கா நத்தையா? கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கே, கடல் வழியா வந்திருக்குமோ?
1: அதெல்லாம் இல்ல புள்ள, ஆராய்ச்சிக்காக தான் கொண்டு வந்தது. இப்போ அது பல்கி பெருகிடுச்சு. மழைலாம் வந்ததுன்னா இந்த நத்தை அதிகமாயிடும்.
0: ஆமா ஆமா, போன மழையில என்னோட வயல்ல நிறைய இருந்துச்சு. அத அழிக்கிறதே பெரிய தலைவலியா போயிடுச்சு.
1: ஆமா புள்ள, இப்ப இதுவே பெரிய பிரச்சனையா வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் இத பத்தி விழிப்புணர்வு கூட்டம் நம்ம ஊர்ல நடக்கிறதா சொன்னாங்க. அங்கனதான் இன்னைக்கு சாயங்காலம் போலான்னு இருக்கேன்.
0: அப்படியா? அப்ப நானும் வரேன்.
1: வா புள்ள.

0: உன்னை வேணாடா சொன்னாங்க.
1: மருதாணி, இங்க என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: சொல்றேன் பிள்ள. ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம் பிள்ள.
2: எந்த சந்தைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் நமக்கு கிடைக்கிற முதன்மையான உணவுப் பொருட்கள் மீன், அது இல்லாத நத்தைகள் இருக்கும். நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு வர நத்தை பார்த்தாலே தெரியும், அது வந்து ஆப்பிள் சைன் சொல்லுவோம், இல்லை பச்சை நத்தைன்னு சொல்லுவாங்க, இல்லை வயல் நத்தைன்னு சொல்லுவாங்க. வயல்கள்லையும் வந்து இல்லை நீர் நம்பி ஓரக்கூடிய இடங்களையும் பார்க்கும்போது அதை நம்மளால் அதிகப்படி பார்க்க முடியும். ஆனால் காலத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கன் ஜெயின்ஸ் நெல்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க பெருநத்தை சமீப காலமாக ஊடகங்கள் மக்களில் பார்த்துருக்கலாம். இந்த நத்தையால் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுது, மனிதர்களுக்கு வந்து நோய் ஏற்படும் வாய்ப்புகள்லாம் உள்ளதுன்னு சொல்லி ஊடகங்களில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி உள்ளே வந்துச்சு, எங்கேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை அகற்றுறதுக்கு என்னென்ன வழி உண்டு, திரும்ப அதை எப்படி மேலாண்மை பெறதுன்ற முறைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க பெருநத்தை, ஸோ அதோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா லிசாகேட்டினா ஃபியூலிகா. இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வமாக கொண்டது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான மொசாம்பிக்கு, டான்சானியா, கென்யா, சோமாலியா, ஸோ இந்த நாடுகள், இதை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை தீவுகள், இந்த இடத்த பூர்வமாக கொண்டது. இது எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில வகையான காரணங்கள் வந்திருக்கு. ஒன்று, ஆராய்ச்சியாளர்கள் நத்தைகளை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்க நம்ம காங்காலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நத்தைகளை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நத்தைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சேகரிச்சு வருவாங்க. அப்படி சேகரிக்கப்பட்ட ஒரு சில மாதிரிகளில் வந்து சிலது தப்பி போனதாகவும் நமக்கு தகவல் உண்டு. முதல் பதிவு எங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கல்கட்டாவில் 1847 அதோட முதல் பதிவை பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர் அவர். அவர் நத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர். அவர் கிளம்பும் போது அவரோட தோட்டத்தில் ரெண்டு நத்தைகள் விட்டுட்டு போகிறார். ஸோ அதுதான் இந்தியாவில் செய்யப்பட்ட முதல் பதிவு. ஸோ அது பெருகி பெருகி இன்றைக்கி நம்ம நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு. இன்றைக்கி இதோட பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி இயற்கையாக புல்வெளிகள் எங்கே இருக்கோ, இல்லை செடி கொடிகள் எங்கே இருக்கோ, எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். நகர்ப்புறமாகட்டும், இல்லை வந்து கிராமப்புறங்களாகட்டும், அவ்வளோ அதிகமாக பரவிடுச்சு. ஸோ இதோட இயற்கை தன்மை என்ன, இந்த நத்தைகள் வந்து பார்க்கும்போது அது வந்து முக்கியமான தாவர உண்ணிகள், தாவரத்தை மட்டுமே உண்டு வாழக்கூடிய உண்ணிகள். சில பிறந்து வளரக்கூடிய சிறு நத்தைகள் அவங்க வந்து மக்கும் மற்றும் அழுகும் பொருட்களை சாப்பிடுவாங்க. இதே பெரிய நத்தைகள் வந்து முக்கியமாக தாவரங்களை மட்டும்தான் உட்கொள்ளும். தாவரங்கள்னு பார்க்கும்போது உணவு பயிர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கலைச்செடிகளாக இருக்கட்டும், பணப்பயிர்களாகட்டும், விவசாயத்தில் பயிரிடக்கூடிய உணவு செடிகள், காய்கறிகள், பணப்பயிர்கள் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய தன்மை பெற்றது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள். அப்படி பார்க்கும்போது பூசணி, வெள்ளரி, வாழை, பப்பாளி, கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி செடிகள் ஆரம்பித்து வாழை மரங்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள். இவங்க வந்து முக்கியமாக மழைக்காலங்களில் அதிகமாக பரவுறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது மழை பெஞ்சு வெள்ளங்கள் நீர் ஓட ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ நீரோட்டம் அதிகமாகும் போது அந்த நீரோட்டம் வழியாக இவங்க வந்து அதிக பரவல் தன்மையை பெற்று அதிக இடத்துக்கு பரவுறாங்க. அது போக விவசாயத்தில் விளைவிக்கூடிய பொருட்கள் அவங்க ஒட்டி இருக்கும்போது அதை நம்ம ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நமக்கு விவசாய பொருட்களை நம்ம வந்து எடுத்துட்டு போகும்போது அது மூலியமாகவும் பரவுறாங்க இந்த நத்தைகள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது பரவலுக்கு முக்கியமான தேவை வந்து இனப்பெருக்கம். இயற்கையாகவே வந்து நம்ம சொல்லுவோம், அந்நிய நாட்டு உயிரினங்கள் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து முக்காவாசி இறந்துடும், சிலது மட்டும் தப்பிக்கும். அதாவது வெளிநாட்டு உயிரினங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தன்மையை பெறுது இல்லையா. அதுதான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். அந்த இன்வேசிவ்னஸ் அப்படின்றது நம்ம நாட்டு தட்பவெப்ப நிலையை ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டு இங்கே இனப்பெருக்கம் செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுதான் இன்வேசிவ்னஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இன்வேசிவ் ஆகக்கூடிய வகையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான வகை. உலகளாவே இன்றைக்கி பிரச்சனையாக இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைகள்ன்றது பெரிய பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் இந்த நத்தைன்றது வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருக்கு. இதை எப்படி வந்து மேலாண்மை செஞ்சு வெளியேற்றணும் அப்படின்றது பல இடத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பரவல் தன்மை பெறதுக்கு முக்கியமாக அதை இனப்பெருக்கம் பண்ணணும். இந்த ஆப்பிரிக்க பெருநத்தையின் இனப்பெருக்க முறையில் வந்து பார்த்தோம்னா நம்ம இதுங்க வந்து ஹெர்மபடைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. ஆணோட இனப்பெருக்க உறுப்பும் பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பும் ரெண்டு ஒரே நத்தைக்குள்ள இருக்கும். இந்த தன்மை பெற்றதுனால ஒரு நத்தை இருந்தாலே தன்னோட தொகையை அதுங்களால் இனவிருத்தி பண்ணிக்க முடியும். சாதாரணமாக எல்லா நேரமும் இந்த உத்தியை பயன்படுத்தாது. மாறாக ஒரு நத்தையில் வரக்கூடிய ஆண் உயிரணுக்களையும் இன்னொரு நத்தையில் வரக்கூடிய பெண் உயிர்களையும் மாற்றி மாற்றி அவங்க பயன்படுத்தி கருத்தெடுத்து செய்வாங்க. ஸோ இந்த வகையான இனப்பெருக்க முறையில் இந்த நத்தைகள் ஈடுபடுறதுனால அவங்களால சுலபமாக ஒரு இடத்தை ஆக்கிரமித்து தங்களோட பாப்புலேஷனை அதிகரிக்க முடியுது. ஸோ இதனால தான் வந்து இன்றைக்கி ஒரு ஆப்பிரிக்காவில் என்னதான் அதோட பூர்வீகமாக இருந்தாலும் இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தன்னோட கூட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஊடுருவல் தன்மையை பெற்றது, ஊடுருவல் தன்மைக்கு ஏற்ற ஒரு இந்த இனப்பெருக்க முறைன்றது வந்து அதுகளுக்கு சாதகமாக அமையுது. ஸோ இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உயிரினம், அந்த உயிரினம் இயற்கையாகவே கட்டுப்படும் அப்படின்னா அதை உட்கொள்கிற உண்ணிகள் இருக்கணும். அதாவது பிரெடேட்டர்னு சொல்லுவோம். அந்த உண்ணிகள் வந்து அதோட இயற்கையான வாழ்விடத்தில் உண்டு. சில பாம்புகளும் சில பெரிய நத்தைகளும் அந்த ஆப்பிரிக்க பெருநத்தைன்னு சொல்லக்கூடிய உயிரினத்தை சாப்பிடும். நம்ம நாட்டிலேயோ இல்லை ஊடுருவி போன மற்ற நாடுகள்லையோ இந்த நத்தைகளை சாப்பிடக்கூடிய உண்ணிகள்ன்றது கிடையாது, இல்லை. ஸோ அதனால் இதுங்களை வந்து சாப்பிட்ற இதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவோ எண்ணிக்கையை குறைக்கவோ எந்த ஒரு உயிரினமும் கிடையாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பெரிய கொஷமாக இருக்குது. இதோட எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்துறது, இது நம்மளால தான் இது பரவச்சு. ஸோ இதை நம்ம தான் சரி பண்ணியாகும்.

அப்படின்ற நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ எப்படி கட்டுப்படுத்தலாம்? கட்டுப்படுத்தல் அப்படிங்கும் போது கையால் சேகரித்து அதை அகற்றுதல், அப்புறம் மண்ணை வந்து ஆழமாக உழணும். ஸோ மழைக்காலங்களில் இது வேகமாக பரவும்னு பார்த்தோம். வெயில் காலங்களில் இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெயில் தாக்கத்தில் தப்பிக்கவும் வறட்சியை தாக்குப்பிடிக்கவும் மண்ணுக்கடியவும் சில நிழல் பகுதி அதிகமாக இருக்கிறதுலையும் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து வெயில் காலங்களில் வறட்சியிலிருந்து தன் பாதுகாக்க உறைவு நிலைக்கு போகிறேன்னு சொல்லுவோம். தட் இஸ் கால் ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி நிலையில் வெயில் காலங்களில் அடைஞ்சிருக்கும். அந்த இடத்த அடைஞ்சிருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி நம்ம அகற்றுதல் செய்கிறதை செய்யலாம். கையால் சேகரித்து நம்ம அதை கொள்ளலாம். ரசாயன முறைகளை கட்டுப்படுத்தலாம். அதாவது பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, சில வகையான இன்செக்டிசைட் ஆரம்பம் மொலசிசைடு சொல்லுவாங்க, நத்தைகளை மட்டுமே கொள்ளக்கூடிய சில ரசாயனங்கள் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தினால நம்மளோட நீர்நிலைகளில் வாழ்ற இயற்கையான நத்தைகளும் சேர்ந்து பாதிக்க அப்படின்றது அது உகந்த ஒரு முறையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்மளால் மேனுவலாக சொல்லக்கூடிய நம்மளால் கையால் சேகரித்து அகற்றதும் இல்லை ஆழமாக மண்ணை வந்து கிளறி விட்டு இல்லை அது சேர்ந்து இருக்கக்கூடிய அக்ரிகேட்டிங் பிளேஸ் சொல்லுவாங்க, அதை சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால வெளிப்படுத்தினாலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று, அதனோட விருப்பப்பட்ட உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த உணவு செடிகளை ஒரு இடத்துல பயிரதுனால அதுங்களை ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்க்க முடியும். அந்த ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு அந்த சேர்ந்த குழுக்களை நம்மளால் ஈஸியாக அகற்ற முடியும். ட்ராப்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து கூட்டு முயற்சி. ஸோ ஒரு இடத்துல இருக்கு, ஒரு கிராமத்திலேயோ இல்லை வந்து ஒரு நகர்ப்புறங்களில் ஒரு பூங்காலையோ அதிகப்படியாக தெரிவிக்கிறேன், அந்த இடத்த பயன்படுத்தக்கூடிய மக்களோ அந்த இடத்துல விவசாயம் செய்யக்கூடிய மக்களோ இல்லை அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களோ கூட்டு முயற்சி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அதை. எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி நம்ம இந்த நத்தைகளை அகற்றி அதுங்களை அப்புறப்படுத்துறது மூலயமா அதோட எண்ணிக்கையை வெகுவாரியாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த உயிரினமும் மனித பயன்பாட்டுக்கு உள்ள வந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கைன்றது ஆட்டோமேட்டிக் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாமல் தானாகவே பெருகி வர அந்த நத்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மனித பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடும்போது இதில் சில வகையான பயன்பாடுகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்ன பயன்பாடு அப்படின்னா, வந்து ஆப்பிரிக்காலே சில மக்கள் வந்து இது உணவாக பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கான உணவு முறையில் சேர்க்கப்படுமா இல்லை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றது நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியும். அது ஒன்று. சிலது இந்த நத்தைகள் வந்து நகரும் போது நம்மளால் கவனிக்க முடியும், ஒரு வகையான திரவத்தை வெளியேற்றிட்டே வெளியே போகும். அது ஈஸியாக நகர்றதுக்காக அந்த ஃப்ரிக்ஷன்றது உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக அந்த திரவத்தை வெளியேற்றுவாங்க. ஸோ அந்த திரவத்தில் சில வகையான மூலக்கூறுகள் இருக்குது, அந்த மூலக்கூறுகள் சில மருத்துவ பயன்கள் பெற்றதுன்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தவும் முடியும் நம்மால் இந்த நத்தைகளை சேகரித்து அதிலிருந்து வரக்கூடிய திரவத்தை சேகரிக்கும் போது. ஸோ அது போக அதோட ஓடுகள், ஸோ அதோட ஓடுகள் வந்து கால்சியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு மூலக்கூறால் உருவாக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு மீன்களுக்காகட்டும் பண்ணை கோழிகளுக்காகட்டும், கோழிகள்னா முட்டை இடுறதுக்கு வந்து முக்கியமான தேவை இந்த கால்சியம் கார்பனேட். ஸோ அதுகளுக்கு தேவையாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம மற்ற பயன்பாடுகளுக்கு தேவையான சுண்ணாம்புக்கான ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருளாக இதை பயன்படுத்த முடியும் இந்த நத்தைகளோட ஓடுகளை. இதை நம்ம செய்யும்போது இயற்கை இடங்களில் இதோட எண்ணிக்கை குறையும்ன்றது ஆப்வியஸ்லி இது உண்மைதான். இதை மேற்கொள்ளும் போது மக்கள் வந்து திரும்பவும் இந்த முறைகளை பயன்படுத்தி திரும்ப வளர்க்காம நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு அப்படின்னா இது ஏற்படுகிற முக்கியமான பாதிப்பு விவசாயம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆறுகளில் பார்க்குறோம் இந்த டேங்க் லைனர்னு சொல்லக்கூடிய மீன்களை வந்தோட பாதிப்பு எல்லா இடத்துலையும் எப்படி பார்க்கோ அதே மாதிரி இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தல அப்படின்னா விவசாய வயல்களையோ இல்லை வந்து மற்ற இடங்களிலையோ முக்கியமான செடிகளோ பயிர்களோ இருக்கக்கூடிய இடத்துல இதுங்க உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். நாளைக்கு நம்மளோட உணவு பயிர்களான காய்கறி செடிகளாகட்டும் இல்லை பணப்பயிர்களான வாழை தென்னை அந்த மாதிரி இடங்களுக்கு இது உள்ளே போகும்போதும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த நிலை அடையிறதுக்கு முன்னாடியே இதோட எண்ணிக்கையை குறைச்சி நம்மளுடைய சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தையும் கண்டிப்பாக பாதுகாக்க வேணும். நம்ம மனித தவறால் உள்ள வந்து இந்த அளவுக்கு இயற்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நத்தைகளை நம்ம கண்டிப்பாக அகற்றியே ஆகணும். முடிவாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து நம்ம நாட்டில் சேர்ந்த ஒரு இனமே இல்லை, இது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அந்நிய உயிரினம். நம்ம நாட்டில் இது வந்து இன்னைக்கு பரவி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மிகப்பெரிய சூழலியல் மாசுபாடுக்கும் சூழலியல் பாதிப்புக்கும் ஏற்படுத்துன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ அதை நம்ம பாதுகாக்கணும் இல்லை தடுக்கணும் இல்லை மேலாண்மை செய்யணும் அப்படிங்கும்போது இந்த நத்தைகளை நம்ம எங்கு பார்த்தாலும் அதை அகற்றுதல் இல்லை வந்து அதை நீக்குதல் இல்லைன்னா வந்து அதை அழித்தல்ன்றது முக்கியமான ஒரு கடமையாக நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ நத்தைகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டு நத்தைகளும் இருக்குது, நம்ம ஊருக்கு சொந்தமான நத்தைகளும் இருக்குது, இந்த ஆப்பிரிக்க நத்தைகளும் இருக்குது. ஆப்பிரிக்க நத்தைகள் பார்க்கும்போது அவங்க வந்து வெளிர் சிவப்புலேருந்து அரை சிவப்பு இல்லை இந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் கூடிய கலரில் இருப்பாங்க. அதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஆப்பிரிக்க பெரிய நத்தை தான் வந்து இருக்கிறதே ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இந்த ஆப்பிரிக்க பெரிய நத்தைகள் உலகத்திலே இருக்க நத்தைகளே பெருசாக வளரக்கூடிய நத்தைகள்னு சொல்கிறாங்க. அதோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் முக்கால் அடி வரைக்கும் அதில் வரக்கூடிய தன்மை பெற்றது. நம்ம ஊர் நத்தைகள் நம்ம உணவில் சாப்பிடக்கூடிய வயல் நத்தைகள்னு சொல்லுவோம். மழைக்காலங்களில் நம்மளால் பார்க்க முடியும், வயல்வெளிகளையும் நீர்நிலைகளையும் உருண்டையாக இருக்கும், உருண்டையாக பச்சை கலரில் இருக்கும், அதிகபட்சம் பச்சை நிறத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நத்தைகள் வந்து நம்ம உணவு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வரும், நம்மளுடைய சூழலியல் சமன் செய்கிற பங்குக்கும் இல்லை வந்து நம்மளுடைய இயற்கை நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுலையும் சரி அங்கே இருக்கக்கூடிய சூழலில் சார்ந்த செயல்களை செய்கிறது நம்ம நத்தைகள் வந்து மிகப்பெரிய பங்காற்றுது. ஆனால் இந்த நத்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஆப்பிரிக்க பெருநத்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்கன் ஜெயின்ஸ்னல் மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தி வருது. முக்கியமாக அது ரெண்டு நத்தைகளும் ஒரே மாதிரி உணவு தான் உட்கொள்ளும். நாட்டு நத்தைகளும் மக்கும் பொருள்களும் சாப்பிடும், தாவரத்தையும் சாப்பிடும், இந்த ஆப்பிரிக்க பெருநத்தையும் அதே உணவு தான் உட்கொள்ளும். அப்போ இந்த நத்தைகளோட எண்ணிக்கை பெருகிறதுனால நம்ம நத்தையோட உணவுக்கு பெரும் போட்டியாகவும் இல்லை தட்டுப்பாடும் ஏற்படும். அப்படிங்கும்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் சொல்லுவோம் இல்லையா, எந்த உயிரினத்துக்கு வந்து அதிக திறன் இருக்கோ அவங்க தான் உணவை சீக்கிரம் உட்கொண்டு வளர்ந்து பெருக ஆரம்பிப்பாங்க, நம்ம நாட்டு நத்தைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த நிலையை நம்ம தவிர்க்கணும். நாட்டு நதிகள் பார்க்கும்போது நம்ம ஊரில் நிறைய நாட்டு நத்தை வகைகள் இருக்குது. ஓடு உள்ளது இருக்குது, ஓடு இல்லாதது இருக்குது. ஸோ பார்த்தாலே

0: தெரியும். அங்கே சில இடத்துல வந்து அட்டைன் தப்பாக கூட சொல்லுவாங்க, கருப்பாக நம்ம நார்மலாக ஊர்ந்து வந்துட்டு இருக்கும், அதுக்கு ஓடு இருக்காது. நத்தைகள் ரெண்டு வகை இருக்குது, ஓடு இருக்க நத்தை இருக்குது, ஓடு இல்லாத நத்தை இருக்குது. ஆப்பிரிக்க பெருநத்தை ஒரே வகை தான். இந்த ஆப்பிரிக்க பெருநத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கான சுலமான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீளமாக கோன் ஷேப்பில் இருக்கும், நம்ம நாட்டு நத்தை பச்சை நேரத்தில் உண்மையான வடிவத்தில் இருக்கும். ஆப்பிரிக்க பெருநத்தை அப்படிங்கும்போது கோன் ஷேப்பில் வெளி சிவப்புலேருந்து ஆரம்பித்து அற சிவப்பு நேரம் வரை கொண்டுள்ளதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்க்கும்போது பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிறது, நம்ம நாட்டு நத்தைகளோட இனப்பெருக்கமோ இல்லை அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது, இது இல்லாமல் மனிதர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. என்னன்னு பார்க்கும்போது இந்த நத்தைகள் வந்து ராட் லங் வார்ம் சொல்லுவாங்க, எலிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி புழு வகைகள். இந்த புழு வகை இந்த நத்தைகளில் ஒரு கேரியர், அதாவது இந்த நத்தைகள் வந்து அந்த புழு வகைக்கு ஒரு கேரியராக இல்லை வெக்டராக பயன்படுத்த சொல்லுவாங்க, அது கடத்தின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இப்போ இந்த நத்தைகளில் சில நேரங்களில் பார்க்கும்போது பெரும்பாலாக இருக்க வாய்ப்பில், பட் சில நேரங்களில் இந்த நத்தைகள் இந்த ராட் லங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளில் வாழக்கூடிய ஒரு பாராசிட்டிக் வார்ம் ஒட்டுண்ணி புழுக்கள்னு சொல்லுவோம், அந்த புழுக்களை தாங்கி நிற்கும். ஸோ இந்த நத்தைகளை இப்போ நம்ம உணவாக பயன்படுத்தும் போது, இந்த நத்தை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது, நம்ம வந்து சரியாக வேக வகையிலையோ இல்லை சரியாக ப்ராசஸ் பண்ணலனாலோ இந்த புழுக்கள்னால, இந்த ராட் லங்வாம் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணினால நமக்கு மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது முக்கியமாக ஜூனோடெக் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது மற்ற உயிரினங்கள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய டிசீஸ் நோய்களை வந்து ஜூனோசஸ் சொல்லுவோம், இல்லை ஜூனோடெக் டிசீஸ் சொல்லுவோம். அதுக்கான முக்கியமான வாய்ப்பு இந்த ஒட்டுண்ணிகளை வந்து இந்த ஆப்பிரிக்க பெருநத்தை கொண்டுள்ளது. ஸோ இதெல்லாம் தடுக்கும் அப்படிங்கும்போது நம்ம இதோட எண்ணிக்கை குறைச்சாகணும், இதோட பரவலை கட்டுப்படுத்தி ஆகணும்.
1: என்ன செம்பருத்தி, ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா மௌலிதரன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? இப்ப இந்த நத்தைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா?
2: நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மருதாணி, யாரோ கொண்டு வந்து விட்டதுக்கு இன்னைக்கு நாம பிரச்சனை அனுபவிக்கிறோமே.
1: ஆமா ஆமா, சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் தனி நபரோ அல்லது ஒரு நாடோ யாரு ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சாலும் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். என்ன நான் சொல்றது?
2: சரியா சொன்ன. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர் சூழலையாவது பாதுகாத்துக்கும், அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.

வேளாண் திட்டங்கள். டிஜிட்டல் வேளாண் இயக்கம். இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கும் வேளாண்மையானது மக்கள் தொகையில் பாதி அளவிற்கு வாழ்வாதாரத்தை வழங்குவது மட்டுமல்லாமல் தேசிய உணவு பாதுகாப்பிற்கும் அச்சாணியாக விளங்குகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தீவிரமாக பணியாற்றும் இந்த தருணத்தில் நவீன வேளாண்மையை முன்னிறுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். டிஜிட்டல் வேளாண் இயக்கம் என்பது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயத்துறையை நவீனமயமாக்கவும் வெற்றிகரமாக்கவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சியாகும். செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் விவசாயிகள் தகவலறிந்து முறையாக முடிவுகளை எடுக்க உதவி செய்கிறது. இதற்காக செயற்கை நுண்ணறிவு, IoT, பிளாக்செயின், ட்ரோன்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் உணவு தேவைகள், காலநிலை சவால்கள் மற்றும் வளங்களை மேம்படுத்துவதன் தேவை ஆகியவற்றுக்கான ஒரு எதிர்கால வாய்ப்பாக டிஜிட்டல் முறை விவசாயம் கருதப்படுகிறது. டிஜிட்டல் வேளாண்மை என்பது பண்ணை உற்பத்தி திறன், சந்தை அணுகல் மற்றும் ஒட்டுமொத்த விவசாய செயல்திறனை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. தண்ணீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற உள்ளீடுகளின் திறனை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் துல்லிய வேளாண்மை சாத்தியமாகி உள்ளது. நிகழ்நேர வானிலை மற்றும் மண் தரவுகளின் அடிப்படையில் தானியங்கி நீர்ப்பாசனம் செய்யும் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நீர் மேலாண்மை எளிதாகிறது. பயிர்கள் மற்றும் மண் நிலையை தொலைவிலிருந்தே கண்காணிக்க ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் உதவுகின்றன. மேலும் விநியோக சங்கிலியில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தற்போது பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உயர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவை விவசாயத்தில் பயன்படுத்துவதை இந்த இயக்கம் ஊக்குவிக்கிறது. பட அமைப்புகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல், சிறந்த பயிர் திட்டமிடலுக்கான மகசூல் கணிப்பு மாதிரிகளை உருவாக்குதல், மேம்பட்ட தர கட்டுப்பாட்டிற்காக தானியங்கி பயிர் வரிசைப்படுத்துதல் மற்றும் தரப்படுத்துதல் போன்றவற்றில் AI பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தில் ஸ்மார்ட் விவசாய நடைமுறைகளை செயல்படுத்த IoT சென்சார் கருவிகள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து அளவு கண்காணிப்பது எளிதாகியுள்ளது. மேலும் கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியையும் இதன் வாயிலாக கண்காணிக்க முடிகிறது. இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே நேரடி பரிவர்த்தனைகள் செய்யவும் நியாயமான விலை மற்றும் மோசடி தடுப்பு போன்றவற்றில் பிளாக்செயின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது வெளிப்படையான விநியோக சங்கிலியை உறுதி செய்கிறது. வான்வழி பயிர் கண்காணிப்பிற்கு ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவை உதவுகின்றன. மேலும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து துல்லியமான பூச்சிக்கொல்லி தெளிப்பிற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மகசூல் மதிப்பீடு மற்றும் வானிலை முன்னறிவிப்புகள் இதன் மூலம் சாத்தியமாக்கப்பட்டுள்ளன. வேளாண் சார்ந்த தரவு மேலாண்மை இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். பயிர் தேர்வு மற்றும் இடுபொருள்கள் மேலாண்மைக்கான தரவு சார்ந்த முடிவெடுத்தலில் இது பங்களிக்கிறது. தீவிர வானிலை மற்றும் பூச்சி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிந்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பெரும் சேதம் தவிர்க்கப்படுகிறது. அக்ரிஸ்டாக் என்ற ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு தளத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவு பற்றிய செயல்படுத்தப்பட்ட தரவுகள், மண் மற்றும் காலநிலை தரவுகள் இடம்பெறுகின்றன. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள், மானியங்கள் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை எளிதாக அணுக முடியும். இந்த திட்டத்தில் இதுவரை சுமார் 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு அடையாள எண்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.

பட்டுள்ளன. அக்ரிஸ்டாக்கின் பாதுகாப்பு அம்சங்கள் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய கணினி அவசரகால பதிலளிப்பு குழு ஆகியவற்றின் இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு இணக்கமாக அமைந்துள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் எஸ்டெக் முன்னெடுப்பின் கீழ் நெல், கோதுமை மற்றும் சோயாபீன் பயிர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான மகசூல் மதிப்பீடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பயிர் விளைச்சல் மதிப்பீட்டிற்காக டிஜிட்டல் பொது பயிர் மதிப்பீட்டு அமைப்பு என்ற டிஜிட்டல் முன்முயற்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இது பயிர் உற்பத்தி மதிப்பீடுகளுக்கு தேவையான துல்லியமான மற்றும் சரியான நேரத்திலான பயிர் விளைச்சல் தரவுகளை வழங்குகிறது. விவசாயத்தின் அனைத்து அம்சங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் இந்த இயக்கம் சிறந்த உற்பத்தி திறன், குறைக்கப்பட்ட செலவுகள் மற்றும் மேம்பட்ட சந்தை அணுகலை உறுதி செய்கிறது.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு பி. வாசுதேவன்.

0: ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போ

போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா நண்பர்களே? இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்துவிடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2 கோடி 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர்

மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதியன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது, மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒருமுறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால், ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழு

முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே,

அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையது. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள்

செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை

இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில்

0: இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி இப்போது இடம்பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. முதலில் நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்திற்காக ஜோஷ்வா ஸ்ரீதர் பாடியுள்ள பாடல்

திரைகானத்தின் நிறைவாக ஸ்ரேயா கோஷால் குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் வெற்றிவேல் படத்திற்காக.

திரைகணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடர்வது கார்த்திக் பாடியுள்ள பாடல் யூனிவர்சிட்டி திரைப்படத்திற்காக.

0: சித்திரை காலத்திலினி தென்காசி பட்டணம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஸ்ரீராம் சித்ரா ஸ்ரீனிவாஸ்.
1: அன்பு கதை எழுதுமாவணி திருவிழா மஞ்சக் குளி குளித்து

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாரம் நிகழ்ச்சி. சில நொடிகளில் ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். பனைமரத்தின் பயன்கள் எழுதி வழங்கியவர் வி. வள்ளி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் C.R. மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 16 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம், திடக்கழிவு மேலாண்மை ஒரு பார்வை, எம். ஊத்ரா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 தமக்கென முயலா நோன்தாள், தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை வழங்குகிறார் மு. ஜீவானந்தம் அவர்கள். 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசையில் R. சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். S.P. அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வி. சஷாங்க் மல்யா அவர்களின் வீணை இசை, எல். வினோத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில், மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் N.N. சுல்தானா நசிமா பானு அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி, உடன் உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி. 2:15 திரைக்காணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் N. புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 திரைகாணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என். ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. அகிலா அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைக்காணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 மாரி முத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள், மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம் நேர்களே.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அம்ரித் பூஷன். Prime Minister Narendra Modi has said 2016 surgical strike, 2019 Balakot airstrike and operation